நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 24 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் மான் ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை மான் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறள் அமுதம்
2: கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் எட்டாவது குறட்பா.

அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை தவறாது நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை போக்க முடியாது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 இறைமனம் கமழும் பாடல்களோடு ஆனந்தராகம். 6:35 வணிக வேளாண்மை தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாளின் சிறப்பை சொல்லும் நாள் மலர். இன்று காலை 7 மலரும் காலை மலரில் வாமா மின்னலு அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். தொடர்ந்து சேவை செய்திகள். தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்களின் மருத்துவ நேரம், காய்கனி விலை நிலவரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 துள்ளலிசை பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாரதியின் கனவுகள். 1982 மதுரையில் நேயர்கள் முன்னிலையில் தவ திரு குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய உரையிலிருந்து. முற்பகல் 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து மனதை தேடி நாடகம் எழுதியவர் எஸ் சேதுராமன் அவர்கள். 12:50 பாப்கார்னர். பிற்பகல் 1 காவிய கானங்களை தரும் மதுர கீதம். 2:15 விவசாய அன்பர்களுக்கான வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகள் மற்றும் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி.

ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சி லாவண்யா அவர்கள். 2:30 செய்தி மலர், 3 மணிக்கு இசைத்தூரல், மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.

இன்று மாலை 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு நலம் தரும் யோகா. இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்களின் தகவல்கள் கேட்கலாம். மாலை 6:30க்கு இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பர்மிங்ஹாமில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். FM ரெயின்போ நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8 மணிக்கு இதயராகம், 8:45க்கு வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம், மதுரை மணியையர் அவர்கள் பாட்டு, TS வேம்பு ஐயர் உடன் பாடுகிறார், லால்குடி ஜி ஜெயராமன் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் கட்டம். 10:45க்கு சிறுகதை நேரம், கூபா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் சிறுகதை கேட்கலாம். 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல். மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் கேட்கலாம். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ளவுள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை மணி 9:30 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. The White House said that U.S. President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. On Wednesday, President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners, and technology executives. U.S. President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The U.S. president also contrasted the proposed agreement with a 2015 Joint Comprehensive Plan of Action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch-rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனிமனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன், துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன், அருளில்லாத மனத்தை உடையவன், பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன், மற்றவர்கள் மேல் கோபப்படுவன், வலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை

0: கொன்றவன், துறவிக்கு துன்பம் விளைவித்தவன், இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மைவிட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மைவிட அதிக பலம் நிறைந்தவர்களிடம் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தவத்தை அழிக்கும் இரண்டு அறக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமென நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபொழுது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான் கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

முயற்சி செய்யும் மனிதனுக்கு முடியாதது எதுவும் இல்லை. புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கைகளும் நிறைந்த இந்த அழகான காலை பொழுதில் இதமான பக்தி பாடல்களோடு மலர்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை.

திருச்சி காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58ஆம் ஆண்டு விழாவில் காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி, மாலை 6:15 நன்றி திருப்பலி கொடியிறக்கம். ஆனந்த ராகத்தில் இனி கேட்கலாம் சாரா நவ்ரோஜி குரலில்.

உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளி சம்பா அமுது செய்தல், இரவு 8:30 மூலஸ்தானம் சேருதல். ஆனந்தராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை. நாம உற்பத்தி செய்கிற எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், அத விற்பனை செய்தாதான் அது நமக்கு சாத்தியம் இல்லீங்களா? கோழி விற்பனையிலையும் இதே சவால்கள் தான். விற்பனை வாய்ப்பும் எளிதா இருக்குது, வெற்றிகரமாவும் செயல்பட ஒரு உத்வேகமும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இதோ இவர் பேசுறத நீங்களே கேளுங்க.
2: வணக்கங்க, ஊர் பேர் சொல்லுங்க.
3: என் ஊர் மாரமங்கலத்துப்பட்டி கிராமங்க, சேலம் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்துல இருக்குங்க. என் பேர் லோகேஸ்வரன்.
2: லோகேஸ்வரன், என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் பி மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேங்க.
2: பொறியியல் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப விவசாயம் சார்ந்து ஒரு பண்ணை தொழில ஈடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கான ஆர்வம் எங்கிருந்து வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
3: நம்ம குடும்பம் விவசாய குடும்பம் தாங்க. கடந்த ஒரு 10 வெளியில வேலையில இருந்துட்டு தான் அப்புறம் இப்ப கடந்த ஒரு 3 முழு நேரமா பணியை கவனிச்சிட்டு இருக்கிறேன்.
2: இப்ப நீங்க சொல்ற இந்த ஸ்டீல் பிளான்ட் ஏரியா அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு நகரப்பகுதி. இந்த நகரப்பகுதியில என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையோட சரி நம்ம ஒரு பண்ண மாதிரி ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வந்தது? இதுக்காக பயிற்சிகள் ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிங்களா நீங்க?
3: நிறைய பேருக்கு நான் உற்பத்தி பண்ணிட்டேன், அதை விற்பனை பண்ண முடியல அப்படிங்கிற சிக்கல் இருக்கும். எனக்கு வந்து பக்கத்திலே நகரப்பகுதியா இருக்கிறப்ப கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க, என்னால ஈஸியா அவங்கள ரீச் பண்ண முடியும். அவங்க நேரடியா வந்து பண்ணையில வாங்கிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எந்த இடத்துல வளருது அப்படின்னா அந்த அவங்க உணவோட மூலத்தை கவனிக்கக்கூடிய ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால இது ஒரு வெற்றிகரமான காம்பினேஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது.
2: ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. கோழி தான் நமக்கு சரியா இருக்கும், சந்தைப்படுத்துறதுக்கும் சரி பண்ணையா இருக்கிறதுக்கும் சரின்ற முடிவை எப்படி எடுத்தீங்க?
3: எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வராரு அப்படின்னா நான் அவருக்கு ஒரு முழு கோழியை என்னால விற்பனை பண்ண முடியும். அதே வந்து நான் ஆடு வளர்த்துறேன் அப்படின்னா ஆடுங்கிறப்ப நான் ஒரு ஆடை தனிப்பட்ட முறையில ஒரு நபருக்கு கொடுக்க முடியாது, அதை ஒரு கறிக்கடை வியாபாரிக்கோ கறிக்கடைக்காரருக்கோ தான் கொடுத்தாகணும். அப்ப அந்த இடைப்பட்ட லாபம் வந்து நம்மளை விட்டு போகுது வேற உயிரினங்கள்ல. கோழியில வந்து நேரடியா நம்ம கிட்டே வாடிக்கையாளர்கள் வாங்குறதுனால நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறனால அந்த இடைப்பட்ட லாபம் வந்து நம்ம கிட்டே நிக்குங்கிறப்ப ஒரு சதவிகித அடிப்படையில கோழியில கொஞ்சம் லாபம் ஜாஸ்தியா தோணுச்சு. அதனால இது
2: இப்போ எவ்வளவு இடத்துல இந்த கோழி பண்ணையை இப்ப அமைச்சிருக்கீங்க?
3: ஆரம்பிச்சப்ப வந்து கோழிக்குன்னு தனியா எதுவும் ஷெட் எல்லாம் போடலீங்க, அது மரத்துல

0: ஏறிக்கும். தனியா சின்னதா கூண்டு இருந்துச்சு. இப்ப வந்து கோழிக்குன்னு ஒரு 30x11 சைஸ்ல ஷெட் போட்டிருக்கிறோம். மேய்ச்சல் பகுதி வந்து சுமார் ஒரு 90 செண்ட் இருக்கும்.
1: இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழிகளோட ஆரம்பிச்சீங்க, என்ன ரக கோழிகள் வந்து நீங்க தேர்ந்தெடுத்து இது சரியா இருக்கும் நமக்கு அப்படின்னு இது பண்ணீங்க?
0: ஆரம்பிச்சப்ப ஒரு 5 தாய்க்கோழியில ஆரம்பிச்சது. அப்புறமா எங்கிட்ட அதிகபட்சம் ஒரு 33 தாய்க்கோழி வரைக்கும் போச்சு. ரகம் அப்படின்னு பார்த்தா பூர்வீகமா எங்க தாத்தா காலத்துல இருந்து நம்ம வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிற கோழிகளோட அடுத்தடுத்த இனவிருத்தி பண்ண இனங்கள் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. வெளியில நாங்க வாங்கல. எங்ககிட்ட வந்து தூய நாட்டுக்கோழி ரகம், இடைவெட்டு ரகம் இருக்குது, அப்புறம் மொட்டைக்கழுத்து ரகம் இருக்கு. யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். நாம வெளியில வேற யார்ட்டையும் கோழி குஞ்சுகள் கோழிகள் வாங்கினதில்ல.
1: இப்போ முதல்ல இந்த பண்ணைன்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனுபவம் இல்லாம தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுல சில தவறுகள்லாம் நடந்திருக்கும். அந்த தவறுகள் என்னன்றத எப்படி உணர ஆரம்பிச்சீங்க? சில சமயம் தவறு நடக்கிறதே தெரியாமையும் நமக்கு போயிடும்.
0: எனக்கு ஆரம்பத்துல வந்து தாய்க்கோழிகளோட எண்ணிக்கை குறைவா தான் இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் தனிப்பட்ட முறையில கவனம் கொடுத்து என்னால பாத்துக்க முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கும்போது 100-200 அளவுக்கு இருக்கும் போதே எனக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. இளம் குஞ்சுகளை காப்பாத்த முடியல. சிக்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லாம தானா குறுக்கிட்டு தானா செத்துரும். ஒரு 10 குஞ்சு பொறிக்குதுன்னா நான் 4 குஞ்சு காப்பாத்திட்டனால எனக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டேன். சோ அந்த சமயத்துல வந்து நான் லாஸ்ட் 2025 தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து திறன் மேம்பாட்டு கழகத்துல எங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி கொடுத்திருந்தாங்க. அது பயிற்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் கோழி குஞ்சுகள் இறப்ப தவிர்க்கிறதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், உதாரணமா வந்து தட்பவெப்ப சூழ்நிலை, உணவுல புரதம், கொழுப்பு, ஃபைபர் இது மாதிரியோட சதவீதம் எவ்வளவு இருக்கணும், அப்புறம் அந்த இடத்தோட தூய்மை எப்படி இருக்கணும், காற்றோட்டம் எப்படி இருக்கணும், ஈரப்பதம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க பயிற்சியில கத்துக்கிட்டனால அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சேன். உடனே ரொம்ப விரைவா வந்து நான் 200-300 தடுமாறிட்டு இருந்தாலும் 400 ஈஸியா டச் பண்ண முடிஞ்சது. ஆனா 400 மாறினதுக்கு அப்புறம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சமயம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, நிறைய கோழிகளை காப்பாற்ற முடியாம போச்சு. இப்ப அந்த நிழல் பிரச்சனைக்காக இப்ப வேகமா வளரக்கூடிய மரங்கள் நடும் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
1: என்ன மாதிரியான மரங்கள்?
0: சவுண்டல், கிளரிசிடியா, இது ரெண்டும் மிக வேகமா வளரக்கூடிய மரங்கள். கூடவே வந்து கிளரிசிடியா நடற அதே குழியில நம்ம கிட்ட ஆல்ரெடி மாந்தோப்பு இருக்குங்கிறதுனால இந்த மாம்பழ சீசன்ல வந்து வேஸ்டா வர மாம்பழங்களோட கொட்டைகளையும் போட்டு முளைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது எதனால அப்படின்னா, மரம் உயிரோட இருந்தா மட்டும் பத்தாது, மரம் பெருசா இருந்தாலும் பத்தாது. வெயில் காலத்துல மரங்கள்ல இலைகள் இருந்தாதான் அது கீழே இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நிழல் கொடுக்க முடியும். அந்த தன்மை மாமரத்துல இருக்குது. அதனால இது மூணையும் ஒரே இடத்துல வளர்த்திட்டு இருக்கிறேன்.
1: இப்ப இருக்க இன்னைக்கு விட இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு போகும்ன்ற ஒரு ஆசை இருக்கா? அது எந்த அளவுக்கு நம்மளால சந்தைப்படுத்த முடியும்?
0: பண்ணையோட எண்ணிக்கை வந்து 400 நான் ஆல்ரெடி டச் பண்ணிருந்தேன். அந்த 400லயே மெயின்டைன் பண்றதுதான் பிளான். அடுத்த கட்டமா நான் கோழியை இறைச்சியா மாத்தி கொடுக்கறது, இறைச்சியை உணவா மாத்தி கொடுக்கறது, இதை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கு. சக்சஸ் ஸ்டோரி சொல்றத விட நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம், அது இல்லாம நான் கட்டண பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 17 பயிற்சி, நீங்க நேரடியா வந்து பயிற்சி எடுத்துக்கிறனால சரி, இல்ல ஆன்லைன் மூலமா தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களும் சரி.
1: உங்களோட எண் சொல்லுங்க.
0: 80-15-999-638.
2: விற்பனை வாய்ப்பை தக்க வைக்க சில யுக்திகளையும் நாம கையாளணும் அப்படின்னு தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு சேலம் மாரமங்கலத்துப்பட்டி KP லோகேஸ்வரன் அவங்க. இவரை தொடர்பு கொள்ள மீண்டும் ஒரு முறை அலைபேசி என்ன சொல்றோம் குறிச்சுக்கோங்க, 8015-99-96-38. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
4: தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 June 19 அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்டப்படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி.

0: நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. பிடெக் பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்ட படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் பிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசு சார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் யுஜி அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் June 14 ஆகும். இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு அலைபேசி எண் 8122144031, மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும்

0: உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து

0: சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இரத்த வகைகளை கண்டறிந்த கார்ல் லான்ஸ்டீனரின் பிறந்த நாளான June 14 உலக குருதி கொடையாளர் தினம். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் உலக சுகாதார நிறுவனத்தால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் பொருளியலாளர் மேக்ஸ் வெபரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1920. சமூகவியல் மட்டுமல்லாமல் மதம், சட்டம், விவசாயம் குறித்து மேக்ஸ் வெபர் எழுதிய நூல்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இயற்பியலாளர் டாக்டர் K.S. கிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1961. சர் சி.வி. ராமனுடன் இணைந்து 1930 ஒளிச்சிதறல் விளைவை கண்டுபிடித்தவர். சுதந்திர இந்தியாவில் பிரதமரின் முதல் அறிவியல் ஆலோசகராக பதவி வகித்தவர் டாக்டர் K.S. கிருஷ்ணன். பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2012.
4: என்ன தாத்தா, எப்படி இருக்கீங்க?
5: என்னது தாத்தாவா? யூத்தா இருக்கிற என்ன பார்த்து தாத்தாங்கறியா?
4: ஓ சாரி யங் மேன்.
3: மேடை நாடக கலைஞராக திகழ்ந்த இவர் 600-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கின்றனவோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று முழங்கிய சேகுவேரா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1928. மருத்துவம் படித்த இவர் தென்னமெரிக்கா முழுவதும் பயணித்தார். அந்த அனுபவம் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ் எனும் புத்தகமாக வெளியானது. விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு சொல்லும் வீணானது என்று அடிக்கடி கூறிய மனித உரிமை போராளி சேகுவேரா. ஜெர்மானிய உளவியல் நிபுணர் அலோயிஸ் அல்சைமர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1864. மூளை நோய் குறியியல் முதுமை அறிகுறிகள் குறித்து மட்டுமல்லாமல் மறதி நோய் ஏற்படுவதன் மூல காரணங்களை ஆய்ந்து அதனை குணப்படுத்தும் வழிவகைகளை கண்டறிந்த இவரது பெயராலேயே அல்சைமர் நோய் அறியப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஏ வின்

பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. தமிழ் சினிமாவை காட்சி சார்ந்த கலையாக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்தவர். கல்யாண பரிசு, தேன் நிலவு, நெஞ்சம் மறப்பதில்லை, காதலிக்க நேரமில்லை என இயக்குனர் ஸ்ரீதருடன் இவர் இணைந்து பணியாற்றிய படங்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை. டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெஃபி கிராஃப் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1969. 1988 நடந்த 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தையும் வென்றதன் மூலம் கோல்டன் ஸ்லாம் அந்தஸ்தை பெற்ற ஒரே வீரர். 22 கிராண்ட்ஸ்லாம், ஒரு ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் என்று எண்ணற்ற சாதனைகளை படைத்த ஸ்டெஃபி கிராஃப் ஓய்விற்கு பின் போரினால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு உதவி வருகிறார். துருக்கியில் நடைபெற்ற மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற நிக்கத் ஜரீன் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1996. யாருடைய விமர்சனங்களையும் கேட்காதீர்கள், உங்களது பெண் குழந்தைகள் விரும்பியதை செய்ய அனுமதியுங்கள். விளையாட்டு பெண்களை வலிமையாக்கும், அவர்களை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் செலுத்தும் என்கிறார் நிக்கத் ஜரீனின் தந்தை.

விடிந்திருக்கும் இந்த காலை பொழுது இனிமையான பல நல்ல நினைவுகளை உங்களுக்கு அள்ளித்தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இது காலை மலர்.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மழை பெய்யும் போது இடி மின்னலை கேட்கிறோம், பாக்குறோம். இதுல மின்னலுங்கிறது மின்சாரத்துடைய வெளியேட்டத்தால நிகழுது. ஒரு மின்னல் தாக்குதலால அந்த பகுதியில் சுற்றுள்ள காற்றை 30,000 டிகிரி செல்சியஸ் வர வெப்பநிலை உயரலாம். இந்த காத்து விரிவடையும் நிகழ்வு ஒரு அதிர்ச்சி அலைய உருவாக்கும். இதுக்கு பேர் தான் இடி. சரி, மேகங்கள்ல என்ன மாதிரியான வேதியியல் இயற்பியல் மாற்றம் நடக்குதுன்னு பாப்போம். மழை பெய்யும் போது உயரமான பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் கொந்தளிப்பான காட்டுல மேலும் கீழும் அசையும் போது ஒன்றோட ஒன்று மோதிக்கிடும். அப்படி மோதும் போது இலக்ட்ரான்கள் எனப்படக்கூடிய சிறிய எதிர் மின்னோட்டம் பெற்ற துகள்கள் சில பனிக்கட்டிகள்ல பெயர்ந்து மற்ற பனிக்கட்டிகளோட சேரும். இந்த நிகழ்வால மேகத்தோட நேர்மறை எதிர்மறை மின்னோட்டங்களை பிரிக்கும். ஆக மேகத்தோட

அடிப்பகுதி புரோட்டான்கள் எனப்படும் துகள்களால நேர் மின்னோட்டம் பெறும். மேகத்தோட அடிப்பகுதி எதிர் மின்னோட்டம் பெறும். எதிர் மின்னோட்டங்கள் ஒன்றே ஒன்று ஈர்க்கும். அந்த வகையில மேகத்தில் உள்ள எதிர் மின்னோட்டம் தரையில உள்ள நேர் மின்னோட்டத்தோட இணைய விரும்பும். தரையில உள்ள நேர் மின்னோட்டமும் மேகத்தில் உள்ள எதிர் மின்னோட்டமும் சேரும்போது ஒரு வலிமையான மின்சாரம் உருவாகும். இதுதான் மின்னலா பிரகாசமான ஒளியா நாம பாக்குறோம். இந்த இடி மின்னல் தரையை அடையலாம். நிறைய நேரங்கள்ல ஒரு மேகத்திலிருந்து மற்றொரு மேகத்துக்கு பாயிற மின்னல்களாகவும் நிகழும். மேகத்திலிருந்து தரைக்கு வர்ற மின்னல் தாக்குதல் பூமியுடைய மேற்பரப்பில் உள்ள தரை, மரங்கள், கட்டிடங்கள் போன்றவற்றை கீழ் நோக்கி தாக்கும். இது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. சரி, இந்த இடி மின்னல் தாக்குதல் முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். 45 நிமிடங்களுக்கு முன்னாடியே இந்த இடி மின்னலை கணிக்க முடியும். அமெரிக்காவுடைய எர்த் டாட் நெட் இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை ஆந்திர

0: இடிமின்னல் தாக்குதல் முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். 45 நிமிடங்களுக்கு முன்னாடியே இந்த இடிமின்னலை கணிக்க முடியும். அமெரிக்காவுடைய Earth.net இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் பயன்படுத்துறாங்க. இந்த கருவியை பயன்படுத்தி 45 நிமிடங்களுக்கு முன்னாடியே எங்க இடிமின்னல் ஏற்பட போகுதுன்னு அந்த பகுதி வட்ட அலுவலருக்கு செய்தி அனுப்பப்படும். இதன் மூலமா உயிர் இழப்புகளை தடுக்க முடியும். சரி, நாம எப்படி தடுத்துக்கிறது? மின்னல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரோமத்துல உள்ள முடி சிலிர்க்கும். அது ஒரு அறிகுறியா வச்சு உடனே கை கால்களில் மடக்கி குத்த வச்சு உட்கார்ந்து கையால காதை மூடிக்கிட்டு தலையை கவிழ்ந்த நிலையில உட்காரலாம். இப்படி உட்கார்ந்தா இடி நம்மளை தாக்கும் பரப்பை குறைக்க முடியும். இப்படித்தான் ஒருத்தர் தன்னோட வீட்டுல மொட்டை மாடியில ஒரு நீண்ட இரும்பு கம்பியை செங்குத்தா வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இன்னொருத்தர் கேட்டு இருக்காரு, எதுக்குங்க தேவையில்லாம இரும்பு கம்பி எப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த கட்டடம் என்னோட தாங்க, ஆனா பாலடைஞ்சு போச்சு, இதை உடைக்கவே 50,000 ரூபாய் சொல்றாங்க, சரிப்பட்டு வராதுன்னு தான் பில்டிங் மேல இரும்பு கம்பியை கட்டிட்டு இருக்கேன், இன்னைக்கு மழை வரும்னு ரேடியோல சொல்றாங்க, மழை வந்தா இடி மின்னல் வரலாம்ல, அப்படி அந்த இடி இந்த வீட்டு மேல விழட்டும், வீட்டை உடைக்கிற செலவு மிச்சம்ல,
1: என்ன ஒரு புத்திசாலித்தனம்
0: பாருங்க. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிலாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு தான் குடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுவா இருக்குமோ இது?
2: என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.

0: இனி வருவது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார்.

0: மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும், கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரையா வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜெனரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில இருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது, அதனால ரெகுலராவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது.

0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி ஒரு கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது காலை மலர். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட விலை நிலவரம் இன்னைக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 30, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் சிறிய விலையில் 34, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 24, சவுச்சவ் 40, புடலங்காய் 24, பீர்க்கங்காய் 56, முள்ளங்கி நூல்கோல் கிலோ ஒன்றுக்கு தலா 40 ரூபாய், கரணி கிழங்கு 90 ரூபாய்.

0: ভাই। சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120, பூசணிக்காய் பரங்கிக்காய் கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை கிலோ ஒன்றுக்கு 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். என்னங்க காய்கறிகளோட விலையெல்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு என்ன காய் வாங்கி சமைக்கலாம், இல்ல இந்த வாரம் முழுக்கவே நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கி வச்சுக்குவோம், என்னென்ன விலை கம்மியா இருக்கு, என்னென்ன உடனே பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு திட்டமிடல் செஞ்சு காய்கறிகளை வாங்கிக்குங்க. கூடுமான வரைக்கும் குளிர்சாதன பெட்டியில வச்சு அடுக்காம ஓரளவு வெளியில வச்சு பராமரிக்கக்கூடிய அளவுல இருக்கிற காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துங்க. அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம். நேர்களை அடுத்ததா காத்திருக்கு இதே ராகம் நிகழ்ச்சி. நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் ரெண்டுலயுமே காத்திருக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 938-546-1 அப்படிங்கிற இந்த எண்ல உங்களுக்கு பிடித்த 19 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கின்றோம் இது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலைமலர்.
1: எப்ப இருசக்கர வாகனங்கள்ல பயணம் பண்ணாலும் தலைக்கவசம் அணிய மறக்காதீங்க. அது பக்கத்து தெருவுல இருக்க கடைக்கு போனாலும் சரி, நீண்ட தூர பயணமா இருந்தாலும் சரி, தலைக்கவசம் ரொம்ப முக்கியங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காளி மலர். காளி மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். வெப்ப பக்கவாதத்துடைய அறிகுறிகள் என்னென்ன, அப்படி ஏற்பட்டா அவங்களுக்கான முதலுதவியா என்ன செய்யலாம் டாக்டர்?
2: நமக்கெல்லாம் கத்திரி வெயில் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் காலநிலை மாற்றங்களாலும் புவி வெப்பமயத்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வெயில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இது நம்மளை சுத்தி இருக்கிற கான்கிரீட் சவரு, கட்டிடம், சாலை இவையெல்லாம் இந்த வெயிலை உறிஞ்சி இரவிலும் அந்த வெப்பத்தை வெளியிடுகிறதால் நம் பகலிலும் இரவிலும் இருநேரமும் இந்த வெப்பத்தால் தாக்கப்படுகிறோம். ஸோ கோடையில் நமது சருமத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும், கருமையாகிறது, வெயில் பாதிப்பு, இதெல்லாம் இல்லாமல் வேர்க்கூர், நமக்கு இருக்கிற முகப்பருக்கள் அதிகமாகிறது, பூஞ்சை தொற்றுகள் போன்றவை அதிகமாகும். இதெல்லாம் விட கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப பக்கவாதம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா கடுமையான தலைவலி, மயக்கம், வாந்தி, இதய துடிப்பு அதிகமாகிறது, ஒரு குழப்பமான நிலைக்கு போறது, மயங்கி விழுகிறது, இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட காந்து டிராவல் பண்றவங்க, குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நீங்க பார்க்கும் போது உடனடியாக என்ன பண்ணணும்னா அவங்கள ஒரு நிழலான பகுதிக்கு முதல்ல தூக்கி செல்லணும். அடுத்தது அவங்களோட உடல் வெப்பத்தை தணிக்கிற மாதிரி ஈர துணியில அவங்களோட உடலை குளிர வைக்கணும். நினைவோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தண்ணீர், இளநீர் இந்த மாதிரி கொடுத்து அவங்களோட வெப்பத்தை தணிய வைக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா மத்திய நேரங்கள், அதாவது பீக் ஹவர்ஸ் சன்ல வந்துட்டு வெளியில போறத நம்ம தவிர்க்கணும். முக்கியமா குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியவர் இவங்க இந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்றத தவிர்த்துக்கணும். ஏர்லி மார்னிங்லயோ சாயந்தரத்திலயோ போயிட்டு வர்றதை போய்க்கணும். சம்மர்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில்ல செல்லும் போது குடை, தொப்பி அல்லது கண்ணாடி பயன்படுத்திக்கணும். பருத்தி ஆடைகள், அதாவது லூஸ் காட்டன் க்ளோத்ஸ், முக்கியமா வெளிர் நிறை ஆடைகள், இதை வந்து போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். தாகம் எடுத்தாதான் தண்ணீர் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம சம்மர்ல எப்போதுமே கையில தண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 லிட்டர் மினிமம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தாகம் எடுக்கணும்னு பார்க்காம நம்ம தண்ணீர் அதிகமா அருந்தணும். ஸோ தண்ணீரா மட்டும் இல்லாம இளநீரா, மோரா, எலுமிச்சை சாரா இந்த மாதிரி நேச்சுரல் அவைலபிள் ஜூஸஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட உடல் நீர் சத்தை நம்ம பராமரிக்க முடியும். இது இல்லாமல் தர்பூசணி, முலாம், வெள்ளரி, சாத்துக்குடி இந்த மாதிரி

0: பழங்கள், நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை பராமரிக்க உதவும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்.
1: கோடைக்கால சரும பராமரிப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

காலை மலர் நிகழ்ச்சி கேட்டு ரசிட்டு இருக்கும் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 kHz. மத்திய அரசோட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தப்பட்டு இருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் இந்த பணி விரைவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி இனவாரியாக மாடு, எருமை மாடு இது எல்லா கால்நடைகளுக்கும் காதல 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்படுது. இது கால்நடைகளுக்கு ஒரு ஆதார் மாதிரி. கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் மாவட்டத்தோட அனைத்து கிராமங்களிலையும் நேரில் போய் பதிவு செய்யறாங்க. கால்நடைகளுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா மருத்துவர்களை தேடி நீங்க அலைய வேணாம். தமிழ்நாடு அரசோட இலவச நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படுது. கால்நடைகளுக்கு திடீர்னு ஏதாவது அவசரம் அப்படின்னா 1962 அப்படிங்கிற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என் மறுமுறை நினைவிற்கு 1962. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் பக்கத்தில் இருக்க கால்நடை மருந்தகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அனைத்து வட்டங்கள்லையுமே ஜபா பந்தி நடக்க இருக்கு. 16ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி 25/6 இந்த மாதம் வரைக்கும் நடைபெற இருக்கு. அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க தலைமையில் தொட்டியம்பட்டத்திலையும், மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தலைமையில் மருங்காபுரி வட்டத்திலையும், வருவாய் கோட்டாட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்களுடைய தலைமையில் திருச்சிராப்பள்ளி கிழக்கு வட்டத்திலையும், வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீரங்கம் தலைமையில் மணப்பாறை வட்டத்திலையும், வருவாய் கோட்டாட்சியர் லால்குடி அவங்களுடைய தலைமை

லால்குடி வட்டத்திலையும் சார் ஆட்சியர் முசிறி அவர்களுடைய தலைமையில் திருச்சிராப்பள்ளி துறையூர் வட்டத்திலையும் தனித்துறை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் திருச்சிராப்பள்ளி அவங்களுடைய தலைமையில் திருச்சிராப்பள்ளி மேற்கு வட்டத்திலையும் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் திருச்சிராப்பள்ளி அவங்களுடைய தலைமையில் மணச்சநல்லூர் வட்டத்திலையும் உதவி ஆணையர் திருச்சிராப்பள்ளி அவங்களுடைய தலைமையில் முசிறி மாவட்டத்திலையும் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் அவங்களுடைய தலைமையில் ஸ்ரீரங்கம் வட்டத்திலையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் தலைமையில் திருவெறும்பூர் மாவட்டத்திலையும் வருவாய் தீர்ப்பாயம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நடைபெற இருக்கு. பொதுமக்கள் உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்ப்பாய அலுவலர்கிட்ட அளித்து உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்குமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்பட்ட அதிவேகமான நீர்மட்டம் குறைந்து வருது அப்படிங்கிற காரணத்தினால குறுவட்டங்களில் சாகுபடி பரப்பளவு குறைஞ்சிருக்கு. நுண்ணீர் பாசன முறையை பின்பற்றி நிலத்தடி நீரை திறம்பட பயன்படுத்தி அதிக பரப்பை சாகுபடிக்கு கொண்டு வரதுக்காக 2026-27 ஆண்டிற்கு 1500 ஹெக்டேர் பொருள் இலக்கில் நிதி மற்றும் ₹7,720,00,000 இலக்கு பெறப்பட்டது. இந்த திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுது. சிறு குறு விவசாயிகள் 1 ஏக்கருக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரைக்கும் இதர விவசாயிகள் அதிகபட்சம் 12.5 ஏக்கர் வரையும் சொட்டுநீர் பாசனம் அமைத்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற விரும்புகிறீங்க அப்படின்னா விவசாயிகள் கணினி சிட்டாடங்கள், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், நிலவரைபடம், பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் 3 இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வட்டாட்சியர்கிட்டிருந்து பெறப்பட்ட சிறு குறு விவசாய சான்று மண் மற்றும் நீர் பரிசோதனை அட்டையும் கொண்டுட்டு இணையதளத்தில் முன்பதிவு செய்யணும் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக எந்த இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னா tnhorticulture.tngovernment.in. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வேலைநாடர்கள் தனியார் துறை பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுறை வழிகாட்டு மையத்தால் சிறிய அளவில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் தகுதியுள்ள நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. இந்த துறையில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகள், பொறியியல் படிப்புகள் படித்தவங்க, 18 வயதிலிருந்து 40 வயதுக்குட்பட்ட வேலை நாடுனர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், உங்களுடைய பயோடேட்டா அதாவது சுய விவர குறிப்பு இதை எடுத்துக்கிட்டு கல்வி சான்றிதழ் நகல்கள், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்தோட இந்த முகாமில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்துடைய பின்புறம் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் மற்றும் தொழில் காட்டும் மையத்தில்தான் இந்த முகாம் நடைபெற இருக்கு. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் மேலும் வேணும் நினைச்சீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நேரில் போயோ இல்ல 0431 அப்படிங்கிற திருச்சியோட முன்னெடுப்பு என்னோட 241-35-10 அப்படிங்கிற இந்த எண்ணிலையும் கைபேசி எண்ணும் கொடுத்திருக்காங்க. 94-99-05-59-01 இந்த எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம்னு.

மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்க அப்படின்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.47 அடி ஆகும். அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 353 கன அடி வீதமும் தண்ணீர் வந்துட்டு, அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தங்கம் விலை நிலை நிலவரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? தங்கம் 1 கிராம் 13,860 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. சரி, வண்டியெல்லாம் எடுத்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, பெட்ரோல் டீசல் போடுதுமே அப்படின்னா பெட்ரோல் 1 லிட்டர் 107.75 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 99.65 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா

தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடியோடு கூடவே மின்னல் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல புதுவையில ஒரு சில இடங்கள்லயும் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலோட கூடிய பலத்த காற்றோட மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருச்சோம் காலை மலர் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இது இதய ராகம். இனிய காலை வணக்கம். இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பழனி வட்டம்ல இருந்து. இவருக்கு விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க பராசக்தி படத்திலிருந்து, கேட்டுடலாமா?

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

8:06 ஆகுது. இதய ராகம் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. வடக்கு சாலைப்பட்டி மலர்விழி சமிதா நியூட்டன் இவங்களோட விருப்ப பாடல் தான் அடுத்ததா கேட்க போறோம்.

0: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா. இவங்க எல்லாரும் லால்குடியிலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடலா பிரதர் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இவங்களோட விருப்ப பாடல.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அஸ்ஸி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணியையரவர்கள் பாட்டு உடன் பாடுகிறார் TS வேம்பு ஐயர், லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாழ்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம்

0: இன்று காலை 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் கூபா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் சிறுகதையின் இரண்டாம் பகுதி கேட்கலாம். இன்று பகல் 12:00 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து மனதை தேடி நாடகம் எழுதியவர் எஸ் சேதுராமன் அவர்கள். ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். இது இராகம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to hold talks with French President Emmanuel Macron and jointly inaugurate Bharat Innovates event in Nice today. Indian Space Research Organization developing long-life moon landers capable of surviving up to 200 days, says ISRO Chairman V. Narayanan. IMD says conditions are favorable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh during next 2 to 3 days. US President Donald Trump claims deal to end war with Iran will be signed today and Strait of Hormuz will be opened to all immediately afterwards. India beat Afghanistan by 7 wickets in rain-affected first one-day international cricket at Dharamshala. And in ICC Women's T20 World Cup, India to begin their campaign against arch-rivals Pakistan in Birmingham this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi has arrived in Nice, France, on the first leg of his two-nation visit to France and Slovakia. During his stay in France, he will join French President Emmanuel Macron in jointly inaugurating Bharat Innovates and hold bilateral talks with him on key areas of cooperation and global issues ahead of the upcoming G7 summit. Mr. Modi will subsequently travel to Slovakia for bilateral engagements with the Slovak leadership. At a community reception held at the iconic hotel Negresco yesterday, a large gathering of the Indian diaspora accorded a warm and enthusiastic welcome to the Prime Minister. Prime Minister Modi interacted warmly with members of the community and witnessed colourful cultural performances featuring classical Indian dance forms including Kathak, Odissi, Bharatanatyam presented by French and Italian artists.

8:30 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது இதய ராகம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் அழகான காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இவங்களோட விருப்ப பாடலை.

0: சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அத பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. சோ வயசாவறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியா இருக்கு. இதுல யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், யோகாவோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து பிரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையா வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுலயும் சரி, மனசையும் நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுலயும் சரி, யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பாத்தீங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். 3வது நிலை ஆசனா, உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. 4வது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. 5வது நிலை பிரத்யாகாரா, எதுலயும் பற்று இல்லாம எப்படி நம்மள அந்த பற்றிலிருந்து விலகி நம்மள கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றது. 6வது நிலை தாரணா, ஒரு விஷயத்த நோக்கி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது. 7வது நிலை பாத்தீங்கன்னா தியான நிலை, அதற்கு அடுத்து கடைசியா வர்றதுதான் சமாதி நிலை, அத உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையறதுக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸ பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றத பாத்திருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்திலேயே ரொம்ப நேரம் முதுகு தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்தா அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள், அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு, பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து, அதை ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியே

ஆனா நூத்துக்கணக்கான ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு. உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா கத்துக்கிட்டு அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களுடைய உடல் மனம் உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சிய எப்படி பண்ணலாம், எவ்வளவு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய வயது உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 செட்ல இருந்துட்டு ஒரு 12 செட் வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 முறையாவது தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சிய நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனா. இந்த வஜ்ராசனத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா அவங்க அவங்களுடைய கால் மூட்டுகள், அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய முதுகுத்தண்டு சீரா இருக்கும். முதுகுத்தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணிய வச்சாவது ஒரு பெட் மேல உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது, ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும், முதுகுத்தண்டு நீரா இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்கள்ல வஜ்ராசனம் முதன்மையானது, அதுக்கப்புறமா வந்து சுகாசனம். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நீங்க செய்யும் போது உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும் போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலயும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான், ராத்திரி நேரத்துல தாடாசனா வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மசில்ஸ், கேஸ்ட்ரோனோமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் வந்துட்டு புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி வந்து எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி, அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு 3 ஹார்ட்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க, உடம்பு வந்து சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ், பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒன்னும் இல்லைங்க, நாய் போல. நாய் வந்து எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானாசன மவுண்டெயின் போஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு, கை ஷோல்டர் தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. ரெண்டு பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல வந்து

0: காத்து தங்காது.
1: அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை வந்து தினமும் வந்து ஒரு மூணு முறை நாலு முறை நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய தசைகளும் சீரா இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லனா வந்து மசில்ஸ் வந்துட்டு சாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும். நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய காத்து வந்து ரிலீஃப் ஆகும். மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, உடம்புல வந்து அனீசியா இருக்கு, தூக்கம் சரியா வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை காலையில பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். உட்காந்தே வேலை பாக்குறேன் நானு, எனக்கு வந்து சரியான உடற்பயிற்சி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை மவுண்டைன் போஸ்ட்ல தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க. கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா அப்படிங்கறது பிரிட்ஜ் போஸ், நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பட் பிட்ட பகுதியை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லனா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சேது பந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேக்கம் கழிவுகள் தேங்கி இருந்தா அது வெளியேறும். அண்ட் சாகிங்க வந்து முறையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், இளமையா வந்து உணர ஆரம்பிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள இடுப்புல இருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்துல வந்து வெயிட் போடுங்க. சோ நெஞ்சு பகுதி உயர்த்ததுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. சோ நுரையீரல் வந்து இன்வெர்டடா சிரசாசனம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேது பந்தாசனா பண்ணும் போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். சோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்ட தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேது பந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்ட் பல விதங்களுக்கு மெட்டபாலிசம்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறமா உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரிஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்ட அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேது பந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். சோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, முதுகு தண்டு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையா புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காத்து நிறைய உள்ள போகுங்க. நுரையீரலுக்குள்ள ரொம்ப ஷாலோ பிரீதிங் பண்றோம், சரியா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்ல, நானு என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய காத்து உள்ள போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சர்விக்கல் ஸ்பான்டலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். சோ புஜங்காசன பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பச்சி மூத்தாசனா. இந்த பச்சி மூத்தாசனா அப்படிங்கறது ஃபார்வர்ட் பெண்டு, இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறவங்க, டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியா இருக்கிறவங்க ஃபார்வர்டு பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தன் தட் இதை வேற யாரும் யார வேணாலும் பண்ணலாங்க. இந்த பச்சி மூத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். சோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும். சோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சி மூத்தாசனா பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கிறதுக்கு இந்த பச்சி மூத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க

0: இந்த பச்சிமோத்தாசன பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது. மனசு அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிந்தனை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நல்ல பிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் மதுரை மணி ஐயர் அவர்கள் 1912 அக்டோபர் 25 எம் எஸ் ராமசுவாமி ஐயர், சுப்புலட்சுமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தகப்பனார் ராமசுவாமி ஐயர் அக்காலத்தில் பிரபலமான இசைக்கலைஞரான வித்வான் மதுரை புஷ்பவனத்தின் சகோதரர். சிறுவயதிலேயே கர்நாடக இசையை ஸ்ரீராகம் பாகவதர் அவர்களிடம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். தொடர்ந்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதருடன் தொடர்பு ஏற்பட்டு மதுரை தியாகராஜ சங்கீத வித்யாலயத்தில் மாணவராக சேர்ந்தார். ஸ்வரம் பாடுவதில் நிகரற்று விளங்கிய மதுரை மணி ஐயர் அவர்கள் ராக ஆலாபனைகளை தேவையான போது மட்டும் விஸ்தாரமாக பாடுவார். அந்தந்த கிருதிக்கு தக்கவாறு சுருக்கமாகவோ நடுத்தரமாகவோ விவரித்தோ பாடும் திறன் மணி அவர்களின் சிறப்பு. அவரால் பிரபலமடைந்த கீர்த்தனைகள் ஏராளம். நளினகாந்தி, கவுடமல்ஹார், பகுதாரி போன்ற அப்போது அபூர்வமாக இருந்த ராகங்களை சர்வசாதாரணமாக பாடும் திறன் கொண்டவர். சங்கீத நாடக அகாடமி விருது, சென்னை தமிழ் இசைச்சங்கம் வழங்கிய இசை பேரறிஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமையுடையவர். அவர் 1968 ஜூன் 8 காலமானார். மதுரை மணி ஐயர் அவர்களின் நிகழ்ச்சியில் டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கடம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: வாதாபி கணபதிம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இனி தாரிணி தெலுசு கொண்டி சுத்தசாவேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியிருந்தார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராமா ஐயர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அழகான அலாதியான ஒரு நாளோட பத்து மணி 3 நிமிஷத்துல இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்துல யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு குட்டி கதையோட ஒரு இன்னைக்கு நாள தொடங்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பலூன் வியாபாரி இருந்தாராம். அவர்கிட்ட சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சைன்னு விதவிதமான கலர்ல கேஸ் பலூன்கள் இருக்கும். வியாபாரம் டல்லாகும் போதெல்லாம் அவரு ஒரு பலூனை காத்துல பறக்க விடுவாரு. அதை பார்த்து குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்து பலூன் வாங்குவாங்களாமா. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அந்த வியாபாரியோட சட்டை இழுத்து, அங்கிள், இந்த கருப்பு கலர் பலூனை பறக்க விட்டா கூட இது வானத்துல பறக்குமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டானா. அதுக்கு அந்த வியாபாரி சிரிச்சுட்டே சொன்னாராம், தம்பி, பலூன் பறக்கிறது அதோட காத்தால, அதோட கலரால இல்ல, அதுக்குள்ள இருக்க காத்தால தான்.

நேயர்களே, இந்த கதை உணர்த்துற சிந்தனையும் இதுதான். நம்ம வாழ்க்கையில நாம எந்த நிலைமையில இருக்கோம், என்ன கலர், என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கறது முக்கியமே இல்ல. நமக்குள்ள இருக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களும் நம்மளோட தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் ஏத்தலாமா? இன்னைக்கு அலாரம் டென்ஷன் இல்ல, ஸ்கூல் ஆபீஸ் லேப்டாப் தொல்லை இல்லங்க. சண்டே மூட இன்னும் சம மாசம் மாத்த வந்தாச்சு. இது நம்ம போடு ஆட்டம் போடு.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று காலை 10:30 மணிக்கு திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாரதியின் கனவுகள் என்ற தலைப்பில் 1982 தவ திரு குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய உரை வழங்க கேட்கலாம். ஒலித்த பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்களில்.

இப்போ 10:18 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ரேடியோ கேட்டுட்டு இருக்கிற உங்கள பல பேருக்கு ஒரு சின்ன மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும், எல்லாம் சரிதான், ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை 10 ஆயிட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் எட்டி பாக்குது. ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை, மறுபடியும் அதே ஆஃபீஸ் ஓட்டம், காலையில் அலாரம், ஸ்கூல் டிராஃபிக் அப்படின்னு அந்த மண்டே ப்ளூஸ் இப்பவே லைட்டா எட்டி பார்க்கும். கரெக்டா? ஞாயிற்றுக்கிழமை மதியம் பிரியாணி வர்றதுக்கு முன்னாடியே திங்கக்கிழமை ஆஃபீஸ் டென்ஷன் மனசுக்குள்ள வரதெல்லாம் இயற்கை தாங்க. அதனால மண்டே ப்ளூஸை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. சண்டே கொண்டாட்டத்தை இன்னும் டபுளாக்க அடுத்த அதிரடியான பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்கும் போது உங்க கால்கள் மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்க ஸ்பீக்கரே அதிர போதுங்க. சமையல் கட்டில இருக்கிற அம்மாவா இருந்தாலும் சரி, ஹால்ல பேப்பர் படிச்சிட்டு இருக்க அப்பாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கை தட்டி ஆட்டம் போட ரெடி ஆயிக்கோங்க.

0: திருச்சிராப்பள்ளி முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்கள் கேட்டு ரசிக்க போறது ஒரு பட பாடல். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இந்த பாடல் வருது, சந்தன தென்றலே.
1: இல்லை இல்லை சொல்லு,

0: கனகாம்பரம் சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன். மணியின் மனைவி சாரதா கிராமத்து பெண். திருமணம் முடிந்து சென்னைக்கு கணவனோடு வருகிறாள். மணியின் நண்பன் ராமு ஒரு நாள் மணியை தேடி வீட்டுக்கு வருகிறான். சாரதா அவனோடு இயல்பாய் பேசி அவனை வீட்டிற்குள் அழைக்கிறாள். கிராம பின்னணி கொண்ட சாரதாவிடம் இத்தனை முற்போக்கான பேச்சா என்று அதிர்ச்சியான ராமு சற்று மாறுபட்டும் சிந்திக்கிறான். இதை மணியிடம் பகிர்வதா வேண்டாமா? பகிர்ந்தால் விளைவுகள் எப்படி இருக்கும் என நினைத்து குழம்பியும் போகிறான். இனி என்ன நடந்தது? கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: உங்க சிநேகிதராமே வந்து தேடினார் என்று சாரதா குதூகலமாக குதித்துக் கொண்டு அவனை எதிர்கொண்டு போய் சொன்னாள். அவள் மேனியும் குரலும் ஒரு படையெடுப்பு போல் அப்பொழுது அவனை தாக்கின. மணி புதுக்குடித்தனத்தின் தொல்லைகளிலும் தன்னை வந்து தாக்கிய அந்த இன்ப அலையை அனுபவித்து ஆறுதலடைந்தான். யாரது என்று அவளுடைய கன்னத்தை கிள்ளிக் கொண்டு கேட்டான். யாருன்னு கேட்கல என்று சொல்லிக் கொண்டு வலி கொண்டவள் போல் அவள் பாசாங்கு செய்து ஹா என்றாள். திடீரென்று மணியின் முகம் சிவந்தது. கோபம் பொங்கி எழுந்தது. எவ்வளவு தரம் சொல்றது உனக்கு? யாருன்னு கேட்கறதுக்கு என்ன கேடு உனக்கு? ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன மோசம்? உன் கைய பிடிச்சு இழுத்துடுவாளோ என்று வார்த்தைகளை வீசினான். ஒரு வாரத்திற்கு முன்புதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மணி அதற்கு சாரதாவை தாறுமாறாக கோபித்துக் கொண்டான். பட்டணத்தில் நண்பர்கள் அடிக்கடி தேடுவார்கள். பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை சாத்திக் கொள்ளக்கூடாது. பட்டணத்தின் நாகரிகத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உபதேசங்கள் செய்து முடித்தான். அதன் காரணமாக இருவரும் இரண்டு நாட்கள் பேசாமல் கூட இருந்தார்கள். இந்த தடவை தான் சொல்லப்போகிற பதில் மணிக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கப் போகிறது என்ற நிச்சயமான எண்ணத்தில் வேண்டிய மட்டும் பேசட்டும் என்று சாரதா வாயை மூடிக்கொண்டிருந்தாள். பிறகு அவன் ஓய்ந்ததும் சாவதானமாக பதில் சொன்னாள். யாருன்னு கேட்டேன், சிநேகிதன்னு சொன்னார். பேர் சொல்லல. உள்ள வந்து உட்காருங்கோ, வந்துடுவார் அப்படின்ன. அப்புறம் வரேன்னு போயிட்டார். சாரதா ஆவலோடு மணியின் முகத்தை கவனித்தாள். அதில் எந்தவிதமான சந்தோஷக்குறியும் தோன்றாததைக் கண்டு அவள் முகம் சுண்டி போய்விட்டது. சடக்கென்று திரும்பி உள்ளே போய்விட்டாள். மணியோ அந்த மாதிரி பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. முதலில் அவனுக்கு முகத்தில் அடித்தாற்போலத்தான் இருந்தது அவள் பதில். பிறகு தான் சொன்னதற்கு மேலாக அதிகமாக அவள் நடந்து கொண்டு விட்டது அவனுக்கு அதிருப்தியை உண்டாக்கியது. அதன் பிறகு ஏன் அப்படி செய்தாள்? நாம் சொன்னதற்காக கீழ்ப்படிந்து நடந்த மாதிரியா அது? அல்லது என்று கொஞ்சம் அவன் மனம் தடுமாற ஆரம்பித்தது. எல்லாமாக சேர்ந்து அவன் வாயை அடக்கிவிட்டன. சாரதாவும் அவனை சாந்தப்படுத்தவோ பேச்சில் இழுக்கவோ முயலவில்லை. அவளுக்கும் கோபம். சாப்பாடு முடிந்து வெளியே போகும் வரை மணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தெரு வழியாக போய்கொண்டே என்ன என்னவோ யோசித்தான். அவன் மனம் சொல்ல முடியாத வேதனை அடைந்தது. சாரதா அவ்வளவு தூரம் போய்விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. படித்த பெண் அந்த மாதிரி செய்திருந்தால் அதில் ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஒரு கிராமாந்தர பெண் முகம் தெரியாதவனை உள்ளே வந்து உட்காரச் சொன்னது மிகவும் அநாகரீகம். சிநேகிதன் என்ன நினைத்திருப்பான்? என்ன தைரியம் இந்த பெண்ணிற்கு என்றோ, அல்லது சுத்த அசடு என்றோ நினைத்திருப்பான். அல்லது இந்த மாதிரி யோசித்துக் கொண்டே போய்க் கொண்டிருந்தான். எங்கேயோ போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ராமு தெருவில் மணி எதிரே வருவதைக் கண்டு மிகவும் சங்கடமடைந்தான். அப்பொழுது மணியை கண்டு பேசுவதா வேண்டாமா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்திருந்ததாக சொல்வதா?

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: அஸ்வானி சிறுகதை நேரம். கூப்பா ராஜகோபாலன் அவர்களின்

வேண்டாமா? அவன் மனைவி சொன்னதை சொல்வதா வேண்டாமா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுந்தன. ஒருவேளை மணியின் அனுமதியின் பேரில் அவ்வளவு சகஜமாக அவள் பேசியிருந்தால் சரியாக போய்விடும். இல்லாவிட்டால் தான் சொல்லுவதால் அந்த பெண்ணின் அசட்டுத்தனமோ அல்லது அறியாமையோ மணிக்கு கோபத்தை உண்டாக்கும். உண்டாக்கினால் அவர்களிடையே பெருத்த மனத்தாங்கல் ஏற்படலாம். யார் கண்டார்கள், மனித சுவாபம் எது வேண்டுமானாலும் நினைக்கும். அந்த மாதிரி மனசாபத்திற்கு தான் காரணமாக கூடாது. அவள் தானாக மணியிடம் முழுவதும் சொல்லியிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? சொல்லியிராவிட்டால் அசட்டுத்தனம் ஆபத்தாக அல்லவோ முடியும்? இவ்விதம் யோசித்தவனாய் ராமு சடக்கென்று ஒரு சந்தில் திரும்பி மணியின் கண்ணில் படாமல் தப்பித்தான். ஆனால் அன்று காலையில் நடந்த சம்பவத்தை தன் மனதை விட்டு அகற்ற அவனால் முடியவில்லை. அந்த பால்வடியும் புதுமுகத்தின் கள்ளமற்ற பார்வை, தடங்கல், திகைப்பு, பயம் இவை அற்ற அந்த தெளிவான சொற்கள், இதோ வந்துடுவா என்றாள் அவள். அதில் என்ன நேர்மை, என்ன மரியாதை! இன்னும் தன்னை உள்ளே வரும்படி அழைத்ததில் எத்தனை நம்பிக்கை! தன் புருஷனின் நண்பன் என்பதால் ஏற்பட்டது அது. சச்ச, அந்த நாலு வார்த்தைகளில் அவள் எவ்வளவு அர்த்தங்களை வைத்து விட்டாள்! நம்மையும் நம்பினாள். அவள அசடு, அதனால்தான் எனக்கு அந்த கலவரம் ஏற்பட்டது. மணியை மாலையில் கண்டு அவனிடம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எண்ணிக்கொண்டு ராமு நடந்தான். ஆனால் தான் முதலில் அந்த பேச்சை எடுப்பதற்கு முன்பு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். மாலை 7 மணிக்கு சென்றால் மணி நிச்சயம் வீட்டில் இருப்பான் என்று அவன் எண்ணினான். மாலை 6 மணி இருக்கும். சாரதா வீட்டு காரியங்களை செய்து முடித்துவிட்டு அறையில் தலையை வாரி பின்னிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பக்கத்தில் ஒரு தட்டில் தொடுக்கப்படாத கனகாம்பர புஷ்பங்கள், எதிரே முகம் பார்க்கும் கண்ணாடி, ரிப்பன், சீப்பு, வாசனை தைலம் இவை இருந்தன. உள்ளே நுழைந்த மணிக்கு இவற்றையெல்லாம் பார்த்ததும் ஏதோ ஒரு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. இது என்ன பூவென்று இதை நித்தியம் வாங்கி தலையில் வைத்துக் கொள்ளுகிறாய் என்று அவன் அவளை நினைத்து உரலை இடித்தான். ஆனால் கனகாம்பரத்தைத்தான் அவன் சொல்லுகிறான் என்று நினைத்த சாரதா அந்த சந்தர்ப்பத்தில் அவனது பட்டின நாகரிகத்தை இடித்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள். பட்டணத்துல எல்லாரும் இதைத்தானே வச்சுக்கிறா? சங்கீத வித்வசபையில கூட இதைத்தானே தலை தாங்காம வச்சுட்டு வந்தா என்று சாரதா சொன்னாள். எல்லாமே பட்டணத்துல செய்யறாப்புலதான் செய்யணுமா? யார் சொன்னது? அப்படி எதுவும் கட்டாயமா? பட்டினத்து பெண்கள் மாதிரிதான் இருக்கு அவர்கள் வைத்துக் கொள்ளுகிற கனகாமரமும். வாசனை இல்லாத பூவை எங்கேயாவது தலையில் வைத்துக் கொள்வதுண்டா? காக்கரட்டான் பூவை தலையில் வச்சுக்கிற பெண்களுடைய வாழ்க்கை ரசனையும் அப்படித்தான் இருக்கும். நீங்க தானே பட்டினத்து பெண் மாதிரி இருக்கணும்னு சொன்னேள், இல்லாட்டா உங்களுக்கு வெக்கமா இருக்கும்னேளே. சாரதா மணியின் முகக்குறையை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டு கூறினாள். அதுக்காக 3ஆம் மனுஷனை போய் ஆத்துக்குள்ள வந்து உட்காருங்கிறதோ என்று மணி ஆத்திரத்தில் கொட்டிவிட்டான். சாரதாவின் முகம் சட்டென்று மாறுதல் அடைந்தது. என்ன கிராமாந்தரமானாலும் அவள் பெண். அளவு கடந்த கோபத்தோடு மணியின் முகத்தை ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தாள். அவன் எண்ணங்கள் அவன் முகத்தில் அவளுக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்தன. தனக்கு, தன் பெண்மைக்கு அவன் செய்த அவமரியாதையை அறிந்தவள் போல அவளுடைய முகத்தில் ஒரு ஆழ்ந்த வெறுப்புக்குறி தோன்றிற்று. பாதி போட்ட பின்னலை அவிழ்த்து முடித்துக் கொண்டு கனகாம்பர பூவை தட்டோடு அப்படியே எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டு சமையலறைக்குள் போய்விட்டாள். இந்த மகத்தான கோபத்தின் முன்பு மணி அயர்ந்து போனான். அடிபட்ட நாய் போல மௌனமாக அறைக்கு போய் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படிப்பதாக பாசாங்கு செய்தான். இரவு மணி 7 அடிக்கும் சமயத்தில் ராமு வந்தான். மணி கலகலப்போடு பேச முயற்சி செய்தும் பயன்படவில்லை. வந்ததும் வராததுமாய் ராமு, மணி நான் காலையில வந்திருந்தேன்,
நீ எங்க போயிருந்த?

0: என்றான். நீயா வந்திருந்தாய் என்று கேட்டுவிட்டு மணி மௌனத்தில் ஆழ்ந்தான். மணி, எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துல என் பேரை கூட சொல்ல நான் மறந்து போனேன். ராமுவின் தொண்டை அடைபட்டது. மணி தலையை குனிந்து கொண்டான். அவனால் பேச முடியவில்லை. நண்பர்கள் இருவரும் சில நிமிட நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். ராமு நிலைமையை ஊகித்து விட்டான். திடீரென்று எழுந்தான். மணி, நான் போயிட்டு வர்றேன். இத சொல்லத்தான் வந்தேன். இங்கேயே சாப்பிட ராமு. இல்ல இல்ல, இன்னைக்கு வேண்டாம். இரவு சாப்பாடு பேச்சில்லாமல் முடிந்தது. ஜன்னல் வழியே பாய்ந்த நிலவை கவனிப்பது போல மணி ஏங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். சாரதா பால் டம்ளரை எடுத்து வந்து மௌனமாக நீட்டினாள். அதுவரையில் அவளின் முகத்தை கூட பார்க்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. அப்பொழுதுதான் தலையெடுத்து பார்த்தான். அவள் முகத்தில் தோன்றிய துக்கக்குறியைக் கண்டு அவன் பதறிப்போனான். எழுந்து அவள் தோளை பிடித்துக் கொண்டான். சாரதா என்று சொல்லி மேலே பேச முடியாமல் நிறுத்தினான். வேண்டாங்க என்று சாரதா அவன் முகத்தை தடவினாள். நான் சொன்னது என்று மணி தன் மனதை வெளியிட ஆரம்பித்தான். கனகாம்பரம் தான் எனக்கு பிடிக்காதே, நீங்கள் சொன்னதுல தப்பென்ன என்று சாரதா பெண்களுக்கென்றே ஏற்பட்ட சாதுரியத்தோடு பேச்சை மாற்றிவிட்டாள்.
1: கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஹலோ, சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை, கட்டுரை, கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
5: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
4: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
5: ஆமா.
4: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
5: ஓஹோ.
4: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
5: 8 பக்கத்துலயா? போதுமா?
4: போதும். நாடகம் 15 நிமிஷம் தானே.
5: ஓகேப்பா.
4: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
5: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
4: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
5: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
4: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை.
6: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.
7: नमस्कार, पोस्ट बॉक्स नंबर 111 में मैं नीलम

மனத்திலே தூய்மை உடையவர்களுக்கு எஞ்சி நிற்பதான புகழ் முதலியவை நன்றாக ஆகும். சேர்ந்த இனம் தூய்மையானவருக்கு நன்மையாகாத செயல் யாதுமில்லை.

0: என்னை குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இயற்கை வளங்கள ஒவ்வொன்னத்தையும் ரொம்பவும் பேணி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில நாம இருந்துட்டு இருக்கிறோம். அதுல ரொம்பவும் அவசியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது, எல்லாருக்குமே தேவையானது அப்படின்னா தண்ணீர் தான். அந்த தண்ணீரோட பாதுகாப்புக்கு வேண்டி பலரும் பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடைய வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் பசுமை போராளி நீரே உயிர், உயிரே போராட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கே ஜே ஜாய். அடித்தட்டு மக்களின் நீர் உரிமைக்காக போராடிய சமூக செயல்பாட்டாளர், நீரியல் நிபுணர் மற்றும் சமூக பங்கேற்போடு கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மையை ஊக்குவிக்கும் அமைப்பின் நிறுவனர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. நீர் என்பது விற்பனை பொருள் அல்ல, அது மனிதர்களின் பொது சொத்து என்பதே இவரது வாழ்வின் இலக்காகும். விவசாயிகள், பழங்குடியினர், மீனவர்கள், பெண்கள் ஆகியோரின் வாழ்வியலை நேரில் அறிந்து அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு களப்பணியில் இறங்கினார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு பணியாற்றினார். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தில் நீர் தகராறுகளை சமரசப்படுத்த முயன்றார். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பழங்குடி மக்களின் பாரம்பரிய நீர்வள அமைப்புகள் அளிக்கப்படுவதை ஆய்வு செய்தார். 12 மாநிலங்களுக்கு பயணம் செய்து கிராம சபைகள், பொதுக்கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் நடத்தினார். நீரின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சாதாரண எளிய மக்களிடம் கேட்டு அறிந்து கொண்டார். நீர் தகராறுகளை தீர்க்க இவர் இந்தியாவில் நீர் பிரச்சனைகளை குறித்த கொள்கை உரையாடல் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்த மன்றத்தில் சமூக செயல்பாட்டாளர்கள், விவசாயிகள், பொறியாளர்கள், ஆய்வாளர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் இணைந்தனர். அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் நீர் தகராறுகள் குறித்த மிக விரிவான தகவல் களஞ்சியம் உருவானது. கே ஜே ஜாயின் பார்வையில் ஒரு நதியை காப்பது என்பது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல சமூக நீதியையும் காப்பது ஆகும். ஒரு பகுதியில் பன்னாட்டு நிறுவனம் நிலத்தடி நீரை எடுத்துச் சென்று பாட்டில் நிரப்ப திட்டமிட்ட போது அவர் கிராம மக்களோடு இணைந்து எதிர்த்தார். அதனால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதன் மூலம் மக்களின் நீராதாரம் காக்கப்பட்டது. அவர் இளைஞர், ஆராய்ச்சியாளர்கள், சமூக பணியாளர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். மக்களிடமிருந்து விலகாதீர்கள், நிலத்திலிருந்து கற்றுக்கொள்கள் என்பதே அவரது அறிவுரை. கே ஜே ஜாய் நமக்கு சொல்லிக் கொடுத்த உண்மை என்னவென்றால், நீர் என்பது 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் கொண்ட H2O எனப்படும் ஒரு வேதி சேர்மம் அல்ல. அது நமது வாழ்க்கை, நமது மரியாதை, நமது கலாச்சாரம், அதுவே நமது மக்களாட்சி என்பதாகும். வறண்டு வரும் நதிகள், அதிகரிக்கும் நீர் தகராறுகள், தனியார் மயத்தின் அபாயங்கள் நிறைந்த உலகில் அறிவியலையும் சமூக நீதியையும் இணைத்த பாலமாக அவர் விளங்குகிறார். நீரை காக்கும் போராட்டம் என்பது மனிதனை காக்கும் போராட்டம் என்பதை தன் வாழ்நாளால் நிரூபித்த பசுமை போராளிதான் கே ஜே ஜாய். நன்றி, வணக்கம்.

அடுத்ததா 12:10 சூரியகாந்த் நிகழ்ச்சி காத்திருக்கு. ஊனமில்லா உள்ளங்கள், பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவங்க எழுதிய நாடகம். மனதை தேடி, எஸ் சேதுராமன் எழுதிய நாடகம், கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகள் மற்றும் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சி லாவண்யா அவர்கள். இணைந்திருக்கின்றாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள்.
1: மா,
2: அடடே குருநாதன் சாரா, என்ன வெளியே நினைவு கூப்பிடுறீங்க, உள்ள வாங்க.
1: ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சுந்தரம், சௌக்கியம் தானே?
2: நல்லா இருக்க சார். அம்மா, கல்யாணத்தலைவர் குருநாதன் வந்திருக்கிறாரு, வாமா.
1: இந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினச்சித்தான் நான் வந்தேன்.
3: ஆ, வாங்க வாங்க, சௌக்கியம் தானே?
1: ஆ ஆ ஆ, உங்கள் புண்ணியத்தில் சௌக்கியந்தாம்மா.
3: வரன் ஏதாவது வந்திருக்குங்களா?
1: இல்லாமலா வந்திருக்கேன்.
3: நானும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எந்த தெய்வமும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது.
1: நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் தேடுறேன், எதுவும் ஒத்து வரல. நேற்று தான் ஒரு இடம் வந்திருக்கு, அதனால தான் உடனே புறப்பட்டு ஓடியாந்தேன்.
3: சாந்தி.

0: இந்தாத தெய்வம் இல்லை.
1: ம்,
0: எந்த தெய்வமும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது.
1: ஆ, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் தேடுறேன், எதுவும் ஒத்து வரல. நேற்று தான் ஒரு இடம் வந்திருக்கு, அதனால தான் உடனே புறப்பட்டு ஓடியாந்தேன்.
0: சாந்தி, சாந்தி!
2: என்னம்மா?
0: அடுப்பில் பால் வச்சிருக்கேம்மா, காஃபி கலந்து எடுத்துட்டு வா.
2: சரிம்மா.
3: சார், நீங்கள் சொல்லுங்க.
1: அந்த வரம் உங்களுக்கு இஷ்டமா இருக்குமா இல்லையான்னு தான் கொஞ்சம்.
3: ஏன், எப்படிப்பட்ட இடம்?
1: நல்ல வசதியான இடம் தான், கல்யாணமெல்லாம் கூட அவங்களே பண்ணிக்கிறேங்கிறாங்க.
0: அப்புறம் என்ன?
1: வந்தும்மா.
3: என்ன சார் இது, வசதியான இடங்கிறீங்க, கல்யாணமும் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க.
1: ஆமாம்.
3: அப்போது பையனுக்கு ஏதாவது?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முத மனைவி தவறிடுச்சு, குழந்தை குட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
3: ரெண்டாம் தரமாவா? அப்படி கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை சார்.
0: ரெண்டாம் தரமாக இருந்தால் என்னப்பா, நாம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும்.
3: என்னம்மா நீங்கள் பேசுறது, கால் கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிறா, இது ஒரு பெரிய குறைன்னு எப்படியோ கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுடுறதா?
0: ஓன் தங்கச்சிங்கிறதுனால அது உனக்கு பெரிய குறையா தெரியல, ஆனால் மற்றவங்களும் அப்படி நினைக்கணும்னு நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்?
3: சரிம்மா, இப்போ சாந்திக்கு என்ன வயசாகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் பார்ப்போமே, ஏன் அவசரப்படணும்?
0: உனக்கும் வயசாகிட்டே போகுதில்லப்பா, 32 ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாள் தள்ளுறது?
2: இந்தாங்க சார் காஃபி, எடுத்துக்கோங்க.
1: அடாடாடாடா, சாந்தியோட முகத்தை பார்த்தா வசீகரமாக லட்சுமிகரமாக இருக்குது. பொண்ணு தங்க சிலையாட்டம் இருக்கா, இந்த பொண்ணை போய் கடவுள் இப்படி படைச்சிட்டானே.
3: சார், நேரில் வந்து என் தங்கச்சியை பார்த்தா யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அம்மா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, சாந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
0: ரெண்டாம் தாரங்கிறது அப்படி ஒன்றும் தாழ்வு இல்லைப்பா, நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட அப்படி கல்யாணம் ஆகிறது இல்லையா? பையன் நல்லபடியாக நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டா சரிதான்.
3: சாந்தி, நீ உள்ள போம்மா.
0: இன்னமும் நாம் நாளை தள்ளிக்கிட்டே போனால் தனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலையை மனசில் வளர்த்துக்கிட்டு மனசொடிஞ்சு போய்.
3: அம்மா,
0: நாம் நல்லது கெட்டது எல்லாமே யோசித்து பார்க்கணும்.
3: நீ என்னம்மா பேசுகிற?
0: ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், பையன் யார், என்ன விவரம்னு சொல்லுங்கள்.
1: வேண்டாம்மா, சொன்னா தம்பி இன்னும் கோவப்படும்.
0: பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள்.
1: வேண்டாம்மா, இந்த இடம் வேண்டாம், ஏன்னா எனக்கே இஷ்டம் இல்லை.
0: சும்மா சொல்லுங்கய்யா, இஷ்டம் இருந்தால் ஒத்துக்க போகிறோம், இல்லாட்டி வேண்டாங்க போகிறோம்.
1: வந்து வயசு 45.
0: 45?
3: அம்மா, நான் சொல்கிறத கேளு, ரெண்டாம் தாரங்கிறதுலையும் எனக்கு இஷ்டம் இல்லை, நீ தான் அது இதுன்னு சொல்லி என்னை குழப்பினேன், இந்த இடம் வேண்டாம், வேறு இடம் பார்ப்போம்.
2: அண்ணா, என் கல்யாணத்தை பற்றி எனக்கு எந்த கற்பனையுமே இல்லை, பிரச்சனைகளை சந்திக்கிற மனோபாவம் என்கிட்ட இருக்குண்ணா.
3: அம்மா தான் எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிறாங்க.
2: என்ன நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு கல்யாணமே ஆகாட்டாலும் பரவாயில்லண்ணா, நான் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து என் நாளை போக்கிடுவேண்ணா.
3: சாந்தி, நீ கவலைப்படாதம்மா, எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
2: நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கெல்லாம் கவலைப்படணும், நீங்கள் போதும் எனக்கு, என்னை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டியதே இல்லைண்ணா.
0: வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கும்போது எப்படிம்மா கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும்?
2: அம்மா, ஏதோ கடமை அது இதுன்னு நினச்சி யாருக்காவது கட்டி கொடுத்து என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கம்மா. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி, நான் வருத்தப்பட மாட்டேம்மா.
1: அப்புறம் என்னம்மா, அவசரப்படாமல் நிதானமாக பார்ப்போம். ஏம்மா, நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு ஒரு நல்ல இடமா அமையாமல் போயிடுங்களா?
0: சரி பாருங்க, தெய்வம் என்னைக்கு தான் கண்ணை திறந்து பார்க்க போகுதோ.
3: குருநாதன் சார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வரனாவே பாருங்க.
1: சரி, அப்போ நான் கிளம்புறேன், பொருத்தமான வரம் வர்றப்போ உடனே வர்றேன்.

0: அதெல்லாம் இருக்கும்.
1: நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதியிலன்னு தெரியாமலாம் சொன்னாங்க. வாங்க சார், அப்படி உட்காருவோம். என்ன கவலை சொல்லுங்கள். மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டா கவலையும் குறையும், பிரச்சனைக்கும் வழி கிடைக்கும்.
0: எல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான் வாசு.
1: ஆமாம், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே.
0: ஆமாம் வாசு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னோடய பாரம் குறைஞ்சிரும்.
1: எதுவும் வரம் பார்க்குறீங்கள?
0: பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் சரியாக அமையவே மாட்டேங்குது.
1: சரி, இன்னைக்கு மனசு சரியில்லாமல் போகிற மாதிரி என்னாச்சு?
0: இன்னைக்கு ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்ததும் கல்யாணத்தரகர் வந்தார். அவர் கொண்டு வந்திருந்த வரன் வயசு 45, ரெண்டாந்தாரமாக கேட்டு வந்தார்.
1: சரி வேண்டான்னு சொல்லிட்டு போங்க, அதுக்காக மனசை ஏன் தளர விடுறீங்க?
0: இந்த பிரச்சனைக்கு எப்போதான் தீர்வு கிடைக்க போகுதோ, இதை நினைக்கும்போது தான் மனசுக்கு நிம்மதியே இல்லை வாசு.
1: மனசை தளர விடாதீங்க. உங்கள் வசதி எப்படி?
0: அதிகமாக செய்ய என்கிட்ட ஒன்றும் வசதி இல்லை.
1: நிலம் வீடுன்னு எதுவும் இல்லையா?
0: எதுவுமே கிடையாது வாசு. படித்து முடித்ததும் வேலை கிடச்சிது. எனக்கு வேலை கிடச்சதும் அப்பாவும் காலமாயிட்டார். ஏதோ அன்னைய பொழுத ஓட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளவுதான்.
1: கவலைப்படாதீங்க சார், ஒரு நல்ல இடமா பாருங்கள். கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை முடிங்க. அப்புறம் நீங்கள் மட்டும்தானே, சமாளிச்சிடலாம். தைரியமாக ஆக வேண்டியதை பாருங்கள் சார்.
0: ஏதோ ஒரு நம்பிக்கையிலும் தைரியத்திலேருந்தான் காலத்தை ஓட்டுறேன். ஆனாலும் அப்பப்போ சமயத்தில் மனசு துவண்டு போயிடுது.
1: உங்கள் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது சார். இந்த மாரியம்மன் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். சரி சார், நான் கொஞ்சம் கடத்தர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, நான் வரட்டுமா?
0: போயிட்டு வாங்க வாசு. நான் கொஞ்சம் நேரம் இந்த கோவில் குளத்துக்கிட்ட உட்காந்துருந்துட்டு அப்புறமா கிளம்புறேன்.
2: அடடே, ட்ரெயின் வருது. யாரோ தண்டவாளத்தில் படுத்துருக்குற மாதிரி தெரியுதே. யாருப்பா நீ? அட எழுந்துரு, எழுந்துருப்பா.
3: நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார்.
2: முதல்ல நீ இந்தாண்டவா.
3: விடுங்க சார், என்ன விடுங்க சார்.
2: இப்ப நீ வரப்படியா இல்லையா? ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு.
3: விடுங்க சார் என்ன, நான் சாகணும்.
2: உனக்கு என்னாச்சு? இந்த பக்கம் வா, வாப்பா. என்ன
3: ஏன் சார் என்ன காப்பாத்துனீங்க?
2: தற்கொலை பண்ணிக்கிறது முட்டாள்தனம் இல்லையா?
3: இல்ல சார், அது புத்திசாலித்தனம்.
2: புத்திசாலித்தனமா? என்ன உளற?
3: வாழ முடியாதப்போ உயிரோட இருந்து கஷ்டப்பட்டு என்னைக்கோ சாகிறதுக்கு இன்னைக்கே செத்துறது புத்திசாலித்தனம் இல்லையா?
2: நீ வாழ்க்கைய தப்பா புரிஞ்சிருக்க.
3: இல்ல, நான் சரியாத்தான் சார் புரிஞ்சிருக்கேன். அதான் இந்த முடிவு எடுத்தேன்.
2: இதோ பாரு தம்பி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா முதல்ல என்கிட்ட மனம் விட்டு பேசு. உன் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
3: என் பிரச்சனையை தெரிஞ்சு என்ன சார் பண்ண போறீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்றது?
2: மனசை தளர விடாதப்பா, பிரச்சனைக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஆமா, உன் பேரு
3: ரவி.
2: இந்த பாரு ரவி, எல்லாருமே பிறக்கிறோம் சாகிறோம். உன்னோட கருத்துப்படி பார்த்தா யாருமே வாழ வேண்டியது இல்லையே.
3: அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ வேண்டியது இல்லையே.
2: ரவி, நீ நினைக்கிறது தப்புப்பா. நம்மால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு உழைச்சி வாழ்ந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லதை செஞ்சு முடிக்கிற வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அதுதான் நாம பிறந்ததுக்கே அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும்.
3: அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார், ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது.
2: இந்த வயசுல உனக்கு அப்படி என்னப்பா கஷ்டம்? வா ரவி, வா. அப்படி போய் கோவில் வாசல்ல உட்கார்ந்து பேசுவோம். இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை?
3: சம்பாதிக்க முடியல.
2: ஏன்?
3: ஏன்னா படிச்சிருக்கேன், ஆனா வேலை கிடைக்கல. 5 வருஷமா வேலை கிடைக்கல சார்.
2: வேலை கிடைக்காட்டினா என்ன?
3: நீங்க ரொம்ப சுலபமா சொல்றீங்க, ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், வேதனை படுறேங்கிறது எனக்கு தான் சார் தெரியும்.
2: என்ன கஷ்டம் ரவி?
3: சம்பாதிக்காம வீட்டுல இருந்து சாப்பிடறதுக்கு என்ன பெத்தவங்களை எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா சார்?
2: அழாதப்பா, அழாத, தைரியமா இரு. பெத்தவங்க திட்டுறாங்கன்னா அது உன்னோட நன்மைக்காகத்தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே தவிர வேறு எதுக்காக இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம்.
3: வேலை கிடைக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
2: ஏன் தம்பி, ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியுமா?
3: வேற எப்படி சார் சம்பாதிக்கிறது? வண்டி இழுக்கிறதா இல்லை மூட்டை தூக்குறதா எப்படி?
2: ஏதாவது சொந்தமாக சின்ன அளவில் தொழில் தொடங்க வேண்டியது தானே?
3: அந்த அளவுக்கெல்லாம் பண வசதி இல்லை சார். ஏதாவது கடைக்கண்ணியில் வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் சம்பளத்தில் வாழ பிடிக்கல சார், அதுதான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துட்டேன்.
2: ரவி, அதோ வர்றாங்களே, அவங்கள கொஞ்சம் பாரு. ஒருத்தன் தொழில்நோயாளி, ஒருத்தருக்கு ஊனம், மற்றவங்க வயசானவங்க, இவங்கெல்லாம் வாழணுங்கிற எண்ணத்தில் தானே குழைக்கிறாங்க.
3: சரி, அதனால
2: கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா. இவங்க யாருக்காக வாழ்கிறாங்க? எதை சாதிக்க உயிரோடு இருக்காங்க? அவங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கும்போது படிச்சுட்டு கை கால் நல்லா இருக்கிற உனக்கு ஏன் இது தெரியாமல் போச்சு
3: சார்? 3வது மனுஷனாக இருந்து பார்த்தா எல்லாம் சரியாகத்தான் இருக்கும்.

0: அடே சுந்தரா சாரா, வாங்க.
1: என்ன வாசு, கோவிலுக்கு தினமும் வந்துடுவீங்களா?
0: ஆமாம் சார், ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கோவிலுக்கு வந்துட்டு போவேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு வசதி.
1: வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் எத்தனை பேர் தினமும் கோவிலுக்கு போகிறாங்க? எல்லாரும் டிவி சினிமான்னு தான் நேரத்தை போக்குறாங்க.
0: நான் அதிகமாக சினிமா பார்க்குறதும் கிடையாது, டிவி பார்க்குறதும் கிடையாது. ஆஃபீஸ் விட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்பேன், அப்புறமா கிளம்பி கோவிலுக்கு வந்துடுவேன். ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போவேன்.
1: நல்ல பழக்கம்தான்.
0: ஆமாம், எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தானே கோவிலுக்கு வருவீங்க. இன்றைக்கி என்ன அதிசயமாக வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா?
1: விசேஷம் ஏதுவாசு, எல்லாம் கவலை தான் காரணம். மனசு சரியில்லை, அதான் வந்தேன். கோவிலுக்கு வந்தால் மனசுக்கு கொஞ்சம்

0: ஆனால் தனக்குன்னு ஒரு பாதிப்பு கஷ்டம் வரும்போது தான் என்னை போல உங்களோட நிலைமை புரியும்.
1: அப்படியா? இவ்வளவு ஏன்? சாயங்காலம் என் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் கேள்.
0: சொல்லுங்கள் சார், என்ன நடந்துச்சு?
1: எனக்கு ஒரு தங்க இருக்கா, பேர் சாந்தி. ஆண்டவன் அவளுக்கு அழகை கொடுத்துருக்கான், ஆனால் லேசாக கால் ஊனம். அதனாலேயே கல்யாணம் நடக்காமல் நாள் ஓடிக்கிட்டே இருக்கு.
0: அட பாவமே.
1: இன்னைக்கு ஒரு வரன் வந்துச்சு, ரெண்டாம் தாரமாக கேட்டு. மாப்பிள்ளைக்கு வயசு 45.
0: ரொம்ப கொடுமையால இருக்கு.
1: இந்த வரன் எனக்கு பிடிக்கல. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: அவங்க என்ன சொன்னாங்க?
1: இந்த இடத்தையே முடிச்சிருவோம், இல்லாட்டி தனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலையை மனசில் வளர்த்துக்கிட்டு தற்கொலை அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க.
0: அதனால என்ன முடிவு பண்ணீங்க?
1: அப்போது என் தங்கச்சி குறுக்க வந்து, எனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற வருத்தம் சுத்தமாக எனக்கு கிடையாது, கடமை அது இதுன்னு யாருக்காவது கட்டி கொடுத்து என் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. நான் படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு வேலையை பார்த்து என் வாழ்நாளை ஓட்டிக்குவேன்னு சொன்னான். ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை கூட உனக்கு ஏன் இல்லாமல் போச்சு?
0: சார், யாருக்கும் அறிவுரை சொல்கிறதோ இல்லை பரிவு காட்டி பேசுகிறதோ ரொம்ப சுலபம், ஆனால் பரிகாரம் தான் செய்ய முடியாது.
1: இங்கே பாரு ரவி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவி செய்கிறேன், நீ கவலைப்படாத.
0: ஏன் சார்?
1: என்னப்பா ரவி?
0: உங்கள் தங்கிக்கு ஏதோ நகை போட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போகிறீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா
1: சொல்லுப்பா.
0: அந்த பணத்தை எங்கிட்ட கொடுங்க, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து பிழைக்க ஒரு வழி தேடிக்கிறேன். உங்கள் தங்கையை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லபடியாக காப்பாற்றுறேன். இதை செய்ய உங்களால் முடியுமா சார்?
1: ரவி ரவி, நீ என்னப்பா சொல்கிற? என்ன சொல்கிற?
0: சொல்லுங்கள் சார், இதை உங்களால் செய்ய முடியுமா?
1: ரவி, நிச்சயமாக செய்கிறேன்பா, நிச்சயமாக செய்வேன்.
0: ரொம்ப நன்றி சார், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமாக நான் உழைச்சி நல்லா முன்னுக்கு வருவேன். உன் தங்கையும் சந்தோஷமா வச்சு நான் குடும்பம் நடத்துவேன் சார்.
1: ரவி ரவி, ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. என்னோட மனசுல இருந்த பாரம் குறைஞ்சிடுச்சுப்பா, குறைஞ்சிடுச்சு. மகமா, எனக்கு உனக்கும் ஒரு நல்ல வழிய காட்டிட்டாப்பா,
0: அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லையே.
2: நேயர்கள், இதுவரை ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். நடிப்பு சீர்காழி சி பர்னபாஸ், எஸ் குல் முகமது, கே தியாகராஜன், எம் வெற்றிவேல், ஏ எலிசபெத் ராணி, ஜி ஜெயந்தி ஆகியோர்.
3: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
4: மனதை தேடி நாடகம். எழுதியவர் எஸ் சேத்துராமன் அவர்கள்.
5: என்னங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, மைத்திலி இன்னும் தூங்குறா பாருங்க.
6: ஏன் இப்படி கத்துற? எனக்கட காது கேட்காதா?
5: காதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கண்ணுல தான் கோளாறு. மணி 8 போகுது, உங்க மக இன்னும் படிக்கையை விட்டு எழுந்திருக்கல.
6: அட, உனக்கே புறாம, வேணும்னா நீயும் போய் படுத்துக்க.
5: நல்லா இருக்கு உங்க பதில். பொம்பளை பிள்ளையா லட்சணமா? காலையில எழுந்தோமா, குளிச்சோமா, சாமியை கும்பிட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இல்லாம.
6: நிறுத்து நிறுத்து. என் பொண்ணு என்ன உன் மாதிரி படங்காலம் நினைச்ச? அவ மாடர்ன் கேர்ள்.
5: மாடர்ன் கேர்ள்னா விடிஞ்சது தெரியாம தூங்குறது தானா?
6: பார்வதி, நேத்து மைத்திலி படுக்கிறப்ப லேட்டா இருக்கும்.
5: ஏன் லேட்டாச்சு? விடிய விடிய அந்த டிவி இந்த டிவின்னு பாக்குறது. அதான்
6: டிவி எதுக்கு இருக்கு வீட்டுல? பாக்குறதுக்கு தானே, உனக்கு தான் எதுலயும் ரசனையே இல்ல.
5: விடிய விடிய டிவி பாக்குறவங்க தான் ரசனை உள்ளவங்களா? செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் ரசனை இருக்கணுங்க.
6: பார்வதி, நீ வெறும் எஸ்எஸ்எல்சி தான், என் மகா மைத்ரி பிஇ கிராஜுவேட். ஞாபகத்தில் வச்சுக்க, உனக்கு சமைக்கிறதுல தான் டேஸ்ட். ஏன்னா உனக்கு அதை விட்டா எதுவும் தெரியாத.
5: நாளைக்கு உங்க மகளும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும், அங்க மாமனார் மாமியார் புருஷன் எல்லாருக்கும் சமைச்சு போடணும், நல்ல பெயர் வாங்கணும்.
6: ஏன் புண்ணா சமைச்சு போடுவா? நல்ல கூத்து. அவ உன்ன மாதிரி 10 வசதி இல்ல, மாடர்ன் கேர்ள், ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள்.
5: என்னமோ தெரியல, நீங்களும் உங்க மகளும் நடந்துக்கிறது ஒன்னும் பிடிக்கல, இது எதுல கொண்டு போய் விடுமோ?
6: பார்வதி, உங்ககிட்ட பேசி பேசி அழுத்து போச்சு எனக்கு. நீ இன்னும்

0: மாறவே இல்லை. நீ உன் காலத்திலேயே இரு. அந்த மாயையிலிருந்து நீ இன்னும் மீளவே இல்லை.
1: மாயை எங்கிட்ட இல்லைங்க, நீங்களும் மைதிலியும் தான் மாடர்ன் பங்களா கார்னு மோகத்தில் இருக்கீங்க.
0: ஆளை விடு பருவதி, கல்யாண விஷயத்தில் நீ தலையிடாத. கல்யாணத்தப்ப பொண்ணுக்கு அம்மாவா நீ இருந்தால் போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.

0: மம்மி மம்மி எங்க இருக்கீங்க நீங்க?
1: மைத்திலி, நான் இங்க பின்னால இருக்கேன்.
0: மம்மி என்னது, துணியெல்லாம் நீங்களே துவைச்சிட்டு வாஷிங் மிஷின் எதுக்கு இருக்கு?
2: அம்மா தாயே, அது உனக்கு தான். என் கையால துவைச்சு ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாம உங்க அப்பா ட்ரெஸ் பண்றத பாக்குறதுல தான் எனக்கு திருப்தி.
0: ஐயோ அம்மா, நீ திருந்தவே மாட்டியா?
2: திருந்த வேண்டியவன் நான் இல்ல, நீ தான்.
0: சுத்த போர்மா உன்னோட, கொஞ்சம் விட்டா போதுமே, ஆரம்பிச்சிடுவ. ஆள விடு.
2: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோவிலுக்கு போனோம், ஞாபகம் இருக்கட்டும்.
0: அது வேறையா? அம்மா எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருக்கு.
2: எந்த கிளாஸ் இருந்தாலும் அப்படியே ஒதுக்கி வச்சிடு, கண்டிப்பா கோவிலுக்கு போறோம்.
0: என்னமா அது புதுசா இருக்கு, வாரம் வாரம் கோயிலுக்கு கூப்பிடுற?
2: எல்லாம் விஷயமா தான். கோவிலுக்கு போறது சாமி கும்பிட மட்டும் இல்ல, நாலு பேரோட அறிமுகமும் கிடைக்கத்தான்.
0: எனக்கு ஒண்ணு புரியல மம்மி, என்ன மம்மி இது?
3: அவ என்ன சொல்றது, நானே சொல்றேன். இது மம்மி காலத்து பழக்கமா? உங்க மம்மி இன்னும் மாறவே இல்ல.
0: மம்மி நான் இன்னுமே கோவிலுக்குலாம் வரல.
2: கோவிலுக்கு வரதுல மட்டும் மட்டம் போடாத, கண்டிப்பா வந்துதான் ஆகணும்.
0: ஓகே, ஆனா இந்த பட்டு சேலை கட்டி, எண்ணெய் தேய்ச்சி, மஞ்ச பூசி, தலைவாரி, பூ வச்சு இதெல்லாம் வேண்டாமா?
2: அப்படின்னா நீ கோவிலுக்கே வர வேண்டாம். ஒழுங்கா லட்சணமா எனக்கு மகளா என் கூட வர்றதுன்னா வா, இல்ல வேண்டாம்.
3: வயிற்றுலே பாவாண்டா உன்னோட மம்மி, பிகு பண்ணாதடா, உன்னோட மம்மி அழுதுடுவா. இந்த ஒரு வேலையை மட்டும் மம்மிக்காக செஞ்சிடுமா?
0: ஓகே டா, உங்களுக்காக டபுள் ஓகே.
4: சார், வீட்டில் யாரும் இல்லைங்களா?
3: யாராவது? அடட, புரோக்கரா? வாங்க வாங்க, உள்ள வாங்க.
4: வந்துட்டேன் வந்துட்டேன். புரோக்கர் பொன்னம்பலம்னு சொல்லுங்க சார். வீட்டில் அம்மா இருக்காங்களா? பாப்பா இருக்குதுங்களா?
3: என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஏது விசேஷமா?
4: ஆமா, புளியங்கொம்பாலாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்.
3: புளியங்கொம்பா என் பொண்ணுக்கு பிடிக்கணுமே.
4: அட நீங்க வேறங்க.
3: பார்வதி பார்வதி.
2: என்னங்க? இதோ வந்துட்டேன். யாரு? புரோக்கருங்களா?
4: புரோக்கர் பொன்னம்பலம்னு சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணுக்குன்னு சூப்பர் வரன் கொண்டாந்துருக்கேம்மா.
3: பார்வதி போய் மைத்திலியை கூட்டிட்டு வா.
4: அப்படியே ரெண்டு கப் காபி கொண்டாந்துருங்கம்மா.
2: மைத்திலி மைத்திலி.
3: புரோக்கரே.
4: புரோக்கர் பொன்னம்பலம்னு சொல்லுங்க சார்.
3: சரியா போச்சியா உன்னோட? சரி, புரோக்கர் பொன்னம்பலம், என் பொண்ணு டேஸ்டுக்கேற்ற வரன் தானே?
4: பொன்னம்பலம் ஒரு பார்ட்டியை கூட்டியாந்தா அவ்வளவுதான், அது முடிஞ்ச மாதிரி தான். கவலைய விடுங்க, இந்த பாப்பாவே வந்துருச்சு, உட்காருமா?
3: மாப்பிள்ளை என்ன பண்றாரு?
4: எங்க இருக்காருன்னு கேளுங்க போதல்ல.
3: வெளியூரா?
4: வெளிநாட்டுல இருக்காருங்க. அமெரிக்காவில பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கிறாரு.
2: சொந்த ஊர் நம்மூர் தானங்களா?
4: மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டாங்க. மாப்பிள்ள பிறந்தது அமெரிக்கால தான்.
2: பூர்வீகம் எதுன்னு தெரிஞ்சா?
4: பூர்வீகம் நம்ம காரைக்குடிதாம்மா. மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி சொந்த பந்தம் எல்லாம் இங்க காரைக்குடியில்தாம்மா.
3: கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா?
4: ஒரே ஒரு தங்கச்சி இருக்கு, அதுவும் அமெரிக்காலேயே இருக்குமா.
3: நல்ல வசதியோட தானே?
4: வசதியா? நாலு கார் இருக்கு, மாப்பிள்ளைக்கு மட்டும் மாசம் $7,000 சம்பளம். எப்படியும் நம்ம மதிப்புல 3 லட்சம் தேரும்.
0: வாவ், ரியலி சூப்பர்.
4: மாப்பிளைய பாக்கலையே இன்னும், பாத்துட்டா சூப்பரோ சூப்பர்னு பாப்பா. இந்தாங்க பாருங்க, மாப்பிளையோட போட்டோ ஆல்பமே இருக்கு.
3: சரி, அதை குடியா. இது யாரு?
4: இது மாப்பிளையோட அப்பா.
3: சரி,
4: இது அம்மா, இது தங்கச்சி. இந்த இந்த படம் இருக்கு பாருங்க, இதுதான் அவங்களோட பங்களா. அம்மா நீங்களும் பாருங்கம்மா.
3: மாப்பிள்ள யாரு?
4: உடனே காட்டிடுவோம்மா மாப்பிளைய, அடுத்த பக்கத்தை திருப்பங்க. இப்ப பாருங்க மாப்பிளையோட புல் சைஸ் போட்டோ.
3: என்னம்மா மைத்திலி, மாப்பிளைய பிடிச்சிருக்கா?
0: போங்கடா, எனக்கு
4: பாப்பாதான் வெக்கப்படுதே. புரியலையா? விட்டுடுங்க, பாப்பாவுக்கு டபுள் ஓகே.
2: வசதியுள்ள இடமா தெரியுது, அதுவும் அமெரிக்காங்கிறீங்க. ஒரே பொண்ணை நாங்க வச்சிருக்கோம்.

0: ரொம்ப தூரமேன்னுதான்.
1: அட நீங்க ஒண்ணுமா, டெய்லி போன்ல உங்க பொண்ணோட பேச போறீங்க, அதுக்கு மேல போட்டோ வீடியோன்னு தபால்ல வந்துகிட்டே இருக்க போகுது, அதுக்கு மேல நீங்க அமெரிக்காக்கு ட்ரிப் அடிக்க வேண்டியதானே.
2: என்ன மம்மி, நானும் வேலைக்கு ட்ரை பண்ணுவேன், 5 இயர்ஸ்ல நல்லா சம்பாரிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து காரு பங்களான்னு செட்டில் ஆயிடுறேன் மம்மி.
1: புத்திசாலி பொண்ணு.
0: நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அத தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
1: அங்கதான் நீங்க ஏமாற போறீங்க, அவங்க ஒரு நயா பைசா கூட வேணாம்ட்டாங்க, பொண்ணு மட்டும் போதுங்கிறாங்க.
0: இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு பொண்ணு மட்டும் போதும்னா?
3: பொண்ண கூட பார்க்காம எப்படி முடிவு சொல்றாங்க?
1: பொண்ண கூட பார்க்கலன்னு யாரு சொன்னா இல்ல யாரு சொன்னாங்கன்னு?
3: என்ன சொல்றீங்க, எங்க பொண்ணோட போட்டோவை அவங்க பார்த்தாங்களா?
1: போட்டோ எதுக்கு போட்டோன்னு, நேரிலேயே பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு பெண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு.
0: என்ன புதிர் போடுறீங்க, புரியும்படியா சொல்லுங்க.
1: அம்மா, போன வெள்ளிக்கிழமை பாப்பாவோட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்களா?
0: ஆமா.
1: அமெரிக்காவிலிருந்து பாட்டி வீட்டுக்கு காரக்குடி வந்த மாப்பிள்ள மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க வந்தாரு. அம்மனை தரிசிச்ச கையோட யதார்த்தமா பாப்பாவையும் கோயில வச்சு பார்த்தாரா, அவருக்கு பிடிச்சு போச்சு.
3: சரி, நீங்க எப்படி இதுல உள்ள வந்தீங்க?
1: அதுதான் புரோக்கர் பொன்னம்பலம்னு. பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போக பாட்டி மெதுவா விசாரிக்க யதார்த்தமா நம்ம ஆத்துக்காரி அந்த பக்கம் போக இப்போ புரியுதா?
3: புரியுதுயா, நல்லா புரியுது.
1: பையனை எப்போ கூட்டிட்டு வர?
3: எப்ப வேணுனாலும் கூட்டிட்டு வாங்க.
1: நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், தயாரா இருங்க. அப்போ எனக்கு விடை தருவீங்களா?
0: போயிட்டு வாங்க.
1: அப்போ எனக்கு உத்தரவு தருவீங்களா?
3: பார்வதி, ஒரு 100 ரூபா கொடு, அப்பதான் அவர் புறப்படுவாரு.
1: மாப்பிள்ளை வந்துட்டார், மாப்பிள்ளை வந்துட்டார். சரியா மணி 4. அமெரிக்கா மாப்பிள்ளையா சும்மாவானே?
3: வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க.
0: வாங்க தம்பி.
4: வணக்கம்மா, என் பேர் பிரேம்.
3: நேரா காரக்குடியில இருந்து வரீங்க?
4: எஸ் 3 மணிக்கே வந்துட்டேன். தென் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வர்றேன்.
1: அம்மா, சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்.
4: வெரி நைஸ் ஹவுஸ், சின்னதா அழகா இருக்கு.
1: பாப்பாவும் ரொம்ப நைஸ் தான். இதோ பாப்பாவும் வந்துருச்சு, நல்லா பாத்துக்கங்க.
2: ஹாய் பிரேம்.
4: வணக்கம்.
1: ஏதாவது 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கட்டும், நாம கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விட்டுடுவோமே.
3: ஓகே வாங்க.
4: முதன் முதலா உங்களை போன வாரம் வெள்ளிக்கிழமை கோவில்ல பார்த்தேன்.
2: ஓ, அன்னைக்கு மம்மியோட கட்டாயத்துலதான் மஞ்சள் பூசி தலைய தலைய சேலை கட்டி ரொம்ப சிம்பிளா அசிங்கமா இருந்தனே.
4: ஏன், சேலை பிடிக்காதா?
2: எனக்கு பிடிக்காதுப்பா, வெரி அன்இசி. இப்ப பாருங்க மிடி, ரொம்ப ஈஸி அண்ட் மாடர்ன். தலையில வேற எண்ணெய் தேய்ச்சி படிய சீவி பூ வச்சு, ஐயோ அசிங்கம்.
4: உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா?
2: பிரேம், உங்க வீட்டுல 4 கார் இருக்காமே, உங்க வீட்டையும் போட்டோல பார்த்தேன், சூப்பர். எனக்கு அங்க வேலை கிடைக்குமா பிரேம்?
4: வேலையா, எதுக்கு?
2: சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும் பிரேம், லைஃப்னா என்ஜாய் பண்ணும். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா வீடு மாதிரி நம்மளும் வாங்க வேண்டாமா?
4: ஏன், இப்போ அது நம்ம வீடு தானே.
2: நோ நோ நோ, நான் ஃப்ரீயா இருக்கணும். அங்கிள் ஆன்ட்டி அவங்களோட கண்காணிப்பு இதெல்லாம் இந்தியாவில தான்.
4: என்ன பத்தி எல்லாம் தெரியுமா? என்ன பிடிச்சிருக்கா?
2: அதான் புரோக்கர் சொன்னாரே, கார் பங்களா உங்க சம்பளம் எல்லாமே.
4: தேங்க்ஸ் மைதிலி, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நம்ம மேரேஜ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாமே, அப்பதான்.
4: ஐ அம் சாரி மைதிலி, நம்ம மேரேஜ்னு சொல்லாதீங்க.
2: என்ன சொல்றீங்க பிரேம்?
4: அமெரிக்காவில் நிறைய பொண்ணுங்க உண்டு, அங்கேயே மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்தது நம்ம பண்பாட்டை விரும்பி, அதில் ஒன்றி போன ஒரு பொண்ணை தேடி தான் வந்தேன்.
2: அப்போ என்ன பிடிச்சதா சொன்னது?
4: உண்மைதான், பட்டு சேலையில மஞ்சள் பூசின முகத்தோட படிய சீவின கூந்தலோட தலை நிறைய மல்லிகைப்பூவோட அம்மாவோட குனிஞ்ச தலை நிமிராம கோவிலுக்கு வந்த மைதிலியை தான் பிடிச்சது.
2: இன்னும் 10 பசிலியா புடவை கட்டி அசிங்கமா தலைய படிய சீவி, இதுதான் பிடிச்சிருக்கா பிரேம்?
4: குனிஞ்ச தலை நிமிராம நீ வந்தது வெக்கத்துல நான் நினைச்சேன், ஆனா நீ அசிங்கம்னு நினைச்சிருக்க. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், என்னை தவிர எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு மைதிலி, அன்பான மருமக தான் எங்க அப்பா அம்மாவுக்கு தேவை, என் தங்கைக்கு பாசம் காட்ட ஒரு நல்ல அண்ணி தேவை, எனக்கு என்ன விரும்புற மனைவி தேவை.
2: எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல பிரேம்.
4: உன்னுடைய எண்ணங்கள் வேற, என் எதிர்பார்ப்பு வேற.

0: உன் பாதையே வேற, நாம இப்படியே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம்.
1: பிரேம்,
0: ஐ அம் சாரி மைதிலி.
1: என்னம்மா என்ன ஆச்சு? அம்மா இனிமே வெள்ளிக்கிழமை உங்களோட கோயிலுக்கு வரேம்மா.
2: என்னம்மா உளாடுற?
1: ஆமாப்பா, அம்மா மாதிரி சிம்பிளா அடக்கமான பெண்ணை தேடி அவர் வந்திருக்காரு. ஆனா நான் தான் மாடன்கால வாழ ஆசைப்பட்டேனே, அதான்
2: போறாருமா.
1: என்ன தேடி விரும்பி வந்த மாப்பிள்ளைய நான் உதாசீனப்படுத்தினேன். என்னோட திமிருக்கு நல்லா அடி கிடைச்சிச்சுப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரேம் சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லப்பா. நான் தான் என்ன சுத்தி ஒரு வேலியை கட்டிக்கிட்டு ஒரு மாயில வந்துட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடுமா?
3: உன் திமிருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உலகத்துல பணம் பெருசு இல்ல, மனசுதான் பெருசுன்னு இனிமேலாவது புரிஞ்சுக்கோ.
0: அத்த பாவம் மைத்திலிய விட்டுடுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு.
1: பிரேம் நீங்களா?
2: மாப்பிள்ள என்ன நடக்குது இங்க?
0: இன்னைக்கு காலையிலயே நான் மதுரை வந்துட்டேன். பொன்னம்பலம் மூலமா அத்தை என்ன வந்து பார்த்தாங்க, விவரம் சொன்னாங்க. அவங்க சொன்னபடி நடந்துகிட்டேன்.
3: நான் சொன்னதுனால மட்டும் இல்லைங்க, மாப்பிள்ளையும் உண்மையிலேயே அடக்கமான நல்ல மனைவியா எதிர்பார்த்து தான் வந்திருந்தாரு. மைத்திலிக்கு நல்ல புத்தி, தானா வரணும்னு தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினோம்.
2: அப்படியா?
0: எப்படியோ எனக்கு பிடிச்ச புது மைதிலி கிடைச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம்.
4: மனதை தேடி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் சேதுராமன் அவர்கள். நடிப்பு ஜி கல்யாண சுந்தரம், ரேவதி முத்துசுவாமி, டி கலைவாணி, ஜே சந்திரசேகரன், டி நாராயணன் ஆகியோர்.

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நான்கு மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கேன். இன்னைக்கு வனக்குளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி விளையாட நேயர்கள் வரலாம். 246 102.1 104 102.1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல குறுக்கெழுத்து போட்டி விளையாட தயாராருங்க நேயர்களே. நான்கு மணி வரைக்கும்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவைச் சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனா்.

0: பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்லவுள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டுக் கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும்
2: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

ஆகாஷ்வாணி டு ஜிஎஃப்எம் 102.1 இல் பாப்கார்ன்.

0: நாடகம் 15 நிமிஷம் தானே?
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் கடித வழி கானங்களின் அணிவகுப்பாய் ஒலிக்கவிருக்கின்றது மதுர கீதம். அன்பான நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். மதிய நேர திரையிசை பேழையான மதுர கீதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது மதுர கீதம் நேயர்கள் விருப்பமான எக்காலமும் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு. முதலாவதாக கீரனூர் முகமது ஷஃபி, ஜுவானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சுனகல், முகமது சல்மான் இவர்களின் விருப்பத்திற்காக படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, நான் கவி

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே.

மதுரகீதத்தின் அடுத்த பாடல் சுந்தர பெருமாள் கோவில். கலை, துரைராஜன், முருகானந்தம், சண்முக சுந்தரம், ஆதவன் இவர்களின் விருப்ப பாடல். 1965 ஆண்டு வெளியான

அடுத்ததாக நம் கைகளில் தவழ்வது கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையிலிருந்து செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ, கிரீஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, ஷாகுல் ஹமீது, முகமது இப்ராஹிம், ராஜா முகமது, நாராயணன் இவர்களின் விருப்ப பாடல். 1966 வெளியான சித்தி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற உன்னதமான காதல் டூயட் பாடலாகும். இதில் பின்னணி பாடகர்களான பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கேட்கலாம்.

1971 ஆண்டு வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு உன்னதமான காதல் பாடலாகும். இப்பாடலில் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்துள்ளனர். இப்பாடலை டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ளனர். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில். இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பட்டீஸ்வரம், சுவாமிநாதன், சாந்தி, அபிநயா, விஷ்ணு, அனு, நிலாஷினி. இதோ இவர்களுக்கான

0: அழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளை எழுத

காலத்தால் அழியாத காவிய கீதங்களாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மதுர கீதம். இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பத்திற்காக வானம்பாடி திரைப்படத்திலிருந்து புகழ்பெற்ற இரட்டையர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து கண்ணதாசன் வரிகளில் பி சுஷிலா குரலில் உருவான பாடல் இந்த திரைப்படத்தின் வரலாற்றில் மிகவும் போற்றப்படும் மெல்லிசை பாடல்களில் ஒன்றாக திகழ்கிறது.

தொட்ட மடல்வழி கானங்களாய் வளம் வருகிறது மதுரகீதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லால்குடி திண்ணியம் டி வசந்தா இவரின் விருப்பத்திற்காக அண்ணன் ஒரு கோயில் திரைப்படத்திலிருந்து 1977 வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற திரைப்படம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், SB பாலசுப்ரமணியம் குரலில்.

கடித வழி கானங்களின் அணிவகுப்பாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மதுரகீதம். மதுரகீதத்தில் அடுத்ததாக கோயம்புத்தூர் கு கவுண்டம்பாளையம் மதுசூதனன் இவரின் விருப்பத்திற்காக மகாதேவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனியிலிருந்து மோதிலால் நந்தினி பிரணீதா மான்ஷி மாலதி நங்கமாயன் இவர்களின் விருப்ப பாடல். பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ளார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்

காலத்தின் சக்கரம் மிக வேகமாக சுழல்கிறது. இன்றைய மதுரை கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான கடிதத்தை எழுதியிருப்பவர் மணப்பாறை காமராஜ் நகர் பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, யாதவி, வர்ஷா, கே சந்திரசேகர், பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா இவர்களின் விருப்ப பாடல் தேவதை திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120க்கும் மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திரமோடி 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய

0: இந்திய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில்

0: 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 2:15. இனி கேட்கலாம்.
1: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில்

0: பால்வளத்தை அதிகப்படுத்தி விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல கறவை மாடுகள் தாங்க மிக முக்கிய இடத்துல இருக்குது. கறவை மாடுகளுக்கு பொதுவா தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்துதான் நாம பராமரிக்கிறோம். ஆனா பால் காய்ச்சல் சில கறவை மாடுகளுக்கு கன்று ஈன்றதுக்கு அப்புறமா உண்டாகுது. இந்த பால் காய்ச்சல் நோய் வர என்ன காரணம், இது வராம தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா நாம என்னென்ன மேலாண்மை முறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா அவங்க.
1: இப்ப ஒரு சில மாடுகள்லாம் கண் இடும்போது கண்ணு ஈன்ற பிற்பாடு நிறைய உடல்நல குறைபாடுலாம் ஏற்படுது, அது ஏன் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
2: நம் நாடு வந்து விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டில் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் வந்து கால்நடை வளர்ப்புக்கும் உள்ளது. நம்ம நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தோம்னா சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அதிகப்படியான எண்ணிக்கையில் மாடுகள் இல்லைனாலும் ஒரு 5-10 எண்ணிக்கையிலான மாடுகளை வச்சு தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரியான மாடுகள் வளர்க்கும் போது மிகவும் முக்கியமாக அவங்க பால் உற்பத்தியை நம்பி மாடுகளை வளர்க்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் வளர்க்கும் போது நம்ம பல்வேறு வயதுடைய மாடுகளை நம்ம வளர்க்குறோம். கன்றிலிருந்து காளை மாடுகளும் சரி, உழவுக்கு பயன்படும் காளை மாடுகள், கறவை மாடுகள், இல்லை வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளையும் நம்ம வளர்க்குறோம். இதில் அதிகமாக எளிதில் நோய்வாய்ப்படக்கூடிய மாடுகள் வகை பார்த்தோம் அப்படின்னாவே அது கறவை மாடுகளாகவும் அண்மையில் கன்றுகின்ற மாடுகளாகவும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்று போடக்கூடிய நிலையில் இருக்க மாடுகள் அல்லது அண்மையில் கன்று போட்ட மாடுகளில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அது இல்லாமல் அதனோட

0: உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு, தாது உப்புகளோட இழப்பு காரணமாக நோய் எதிர்ப்பு திறனும் குறைந்து எளிதில் வந்து இந்த மாடுகள் நோய்வாய்ப்படுவதற்கான பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கன்று ஈனக்கூடிய ஈன்ற மாடுகள் வந்து இயல்பாகவே வந்து என்னன்னா நோய் தாக்குறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக காணப்படுதுன்றீங்க. இந்த பால் காய்ச்சல்னு சொல்கிறாங்க, அது என்னம்மா பால் காய்ச்சல்னா என்ன அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்கள்.
0: பால் காய்ச்சல் அப்படிங்கிறது முக்கியமாக கறவை மாட்டுலேயும் எருமை மாடுகள்லேயும் ஏற்படக்கூடிய ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோய். இது வந்து ஒரு நோயே கிடையாது. நம்ம இதை பால் காய்ச்சல் அப்படிங்கிறது நோய் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது ஒரு நோய் கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று கிடையாது. இது முக்கியமாக கால்சியம் என்ற சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுறதுனால தான் இந்த பால் காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த நோய் வந்து பார்த்தோம் அப்படின்னா கறவை மாடுகள், அதாவது அதிக அளவில் பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகளை தான் பாதிக்குது.
1: அதிக அளவில் பால் கறக்கக்கூடிய மாடுகளை தான் பெரும்பாலும் தாக்குது அப்படின்றோம். அதனால தான் வந்து இதுக்கு பால் காய்ச்சல்னு வச்சோமா, இல்லை வேறு என்ன காரணத்தினால இதுக்கு வந்து பால் காய்ச்சல்னு வச்சாங்க? இந்த
0: பால் காய்ச்சல் அப்படிங்கிற பேர் வந்து அதிகளவு பால் கறக்கக்கூடிய மாடுகளை தான் பாதிக்குது. ஆனால் இந்த காய்ச்சல்ங்கிற சொல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா இந்த கால்சியம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் காய்ச்சல் இருக்காது. இதனோட முக்கியமான அறிகுறி வந்து காய்ச்சல் இருக்காது, இல்லை உடலுடைய வெப்பநிலை வந்து சராசரிக்கும் குறைவாக தான் இருக்குமே ஒழிய இந்த கால்சியம் குறைபாட்டில் காய்ச்சலே இருக்காது. இந்த பால் காய்ச்சல் அப்படின்னு நம்ம உபயோகிக்கப்படக்கூடிய சொல் வந்து நம்ம ஒரு தவறான புரிதலாக தான் இருந்து வருது.
1: அந்த பால் காய்ச்சல் நோய்ங்கிறது எந்தெந்த மாடுகளை அதிகமாக பாதிக்குமா?
0: பால் காய்ச்சல் அப்படிங்கிற கால்சியம் குறைபாடு அதிக பால் உற்பத்தி தரக்கூடிய மாடுகளை தான் பாதிக்கும். அதுவும் கலப்பின மாடுகள். நாட்டு மாட்டை காட்டிலும் இந்த ஜெர்சி இல்லை ஹோல்ஸ்டின் ஃப்ரீஷியன் வகையான கலப்பின மாடுகள் தான் அதிக பால் உற்பத்தி தரும். அந்த மாதிரியான மாடுகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. இது எந்த நேரத்தில் அறிகுறிகள் அதிகமாக தென்படும் அப்படின்னா அண்மையில் கன்று போட்ட மாடுகளில் முதல் 24லிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளேயே அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும். சில அபூர்வமான கேசஸில் பார்த்தோம்னா 6 மணி நேரத்துக்குள்ளேயே அறிகுறிகள் வந்து தென்படும். எந்த வயதுள்ள மாடுகளை வந்து இந்த கால்சியம் குறைபாடு அதிகம் பாதிக்குது அப்படின்னா 5 முதல் 10 வயதுள்ள மாடுகள், அதாவது 3 முறைக்கு மேலே கன்று போடக்கூடிய மாடுகள், வயதான மாடுகளில் கால்சியம் குறைபாடினால் ஏற்படும் பால் காய்ச்சல் அப்படிங்கிற குறைபாடு வந்து அதிக அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
1: ஏன் அந்த மாடுகளுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்படுது?
0: இந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளால் இந்த கறவை மாட்டுகளில் ஏற்படுகிறது. முதல் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா சினைப்பருவம். மாடுகள் சினையாக இருக்கும்போது கடைசி 3 மாதங்களில் இந்த கன்றுக்குட்டியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அப்படி கன்றுக்குட்டி வளர்ச்சி அடையும் போது அதோட எலும்புகள் வளர்வதற்கும் தசைகள் வளர்வதற்கும் அதிகப்படியான ஆற்றலும் கால்சியம் சத்தும் தாய்ப்பசுவினோட இரத்தத்திலிருந்து உறிஞ்சப்படுகிறது. தாய்ப்பசுவின் உடலில் கால்சியம் குறைவாக இருந்ததுன்னா அதனுடைய எலும்புகளிலிருந்தும் கால்சியத்தை வந்து உறிஞ்சி இந்த கன்றோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு முக்கியமான காரணம். 2வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சினையாக இருக்கக்கூடிய மாடு வந்து குறைவாக தான் தீவனம் வந்து எடுத்துக்கும். அப்படி குறைவாக தீவனம் எடுத்துக்கும் போது அதன் மூலயமாகவும் மாட்டுக்கு செல்லக்கூடிய கால்சியம் அளவு வந்து குறைவாக இருக்குது. இது இல்லாமல் மாடு கன்று போடும்போது ஏற்படக்கூடிய அயற்சி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்க கூடிய அயற்சினாலையும் பல்வேறு காரணங்களால் கால்சியம் குறைபாடு ஏற்படுகிறது. இதனோட ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் மாடு கன்று போட்ட உடனேயே அது அதிகப்படியான கால்சியம் இழப்புக்கு உள்ளாகி நோய்வாய்ப்படுகிறது.
1: இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த கால்சியம் குறைபாட்டை எப்படிலாம் தடுக்கலாம்?
0: கால்சியம் குறைபாட்டை வந்து நம்ம தடுக்கிறது வந்து மேலாண்மை முறைகள் மூலமாக தான் நம்ம முக்கியமாக தடுக்க முடியும். அதாவது இந்த பால் காய்ச்சல் எனப்படும் கால்சியம் குறைபாடும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், அதுக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே அதிகமாக செலவு இருக்கும். அது இல்லாமல் பால் காய்ச்சல் வந்தால் மாடில் பால் உற்பத்தி அதிகப்படியாக இழப்பு ஏற்படும், அதனாலேயும் விவசாயிகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த காரணங்களையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த பால் காய்ச்சல் வருவதற்கு முன்னாடியே தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு பல மேலாண்மை முறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். முதல்ல கறவையில் இல்லாத மாடுகள், அதாவது சினைப்பருவத்தின் ஆரம்ப நிலையிலேயோ இல்லை கறவையிலேயே இல்லாத வறட்சியான மாடுகளை பராமரிக்கும் போது அவற்றுடைய தீவனத்தில் கால்சியம் அளவு வந்து குறைவாக தான் கொடுக்கணும். அந்த சமயத்தில் கால்சியம் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கால்சியம் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது மாட்டோட குடலிலிருந்து கால்சியம் உறிஞ்சுவது வந்து குறைஞ்சிருது. ஏற்கனவே இரத்தத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக கொடுக்க கொடுக்க கால்சியம் உறிஞ்சப்படும் அளவு ரொம்ப குறைஞ்சிருது. அதனால் மாட்டோடைய கால்சியம் சமநிலை வந்து பாதிக்கும். அது இல்லாமல் கன்று

0: ஈனுவதற்கு ஒரு 2-3 வாரங்கள் முன்பிலிருந்தே நம்ம கால்சியம் அளவை குறைச்சி தான் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த சமயத்தில் மாட்டோடைய உடலில் உள்ள பாராதைராய்டு ஹார்மோன், அதுக்கப்புறம் விட்டமின் D3, இந்த 2 காரணிகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக அப்படின்னா, நம்ம இரத்தத்தில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான தாது உப்புகளோட சமநிலையை பராமரிக்கிறதுக்கு இந்த 2 காரணிகளும் அவசியம். அதனால் மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு 1 வாரம் முன்னாடி வரைக்குமே நம்ம தீவனத்தில் கால்சியம் அளவை குறைச்சி தான் கொடுக்கணும். இப்போது மாடு வந்து கன்று போடுறதுக்கு 1 வாரம் இருக்குது அப்படின்னா, அந்த சமயத்திலேருந்து நம்ம கால்சியம் அளவை வந்து அதிகரிச்சிக்கலாம். அதாவது 1 நாளைக்கு மாட்டுக்கு 15 கிராம்லிருந்து அதிகப்படியாக கால்சியம் அளவை வந்து நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, மாடுகளுடைய உடல் எடை, அதாவது மாடு வந்து கன்று போடக்கூடிய சமயத்தில் அதிக உடல் எடையும் இருக்கக்கூடாது, மிக குறைந்த உடல் எடையும் இருக்கக்கூடாது. மிக குறைந்த உடல் எடை இருந்தது அப்படின்னா, கன்று போடும் சமயத்திலையும் பால் கறக்கும் சமயத்திலையும் அந்த மாடுகளுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது. பாலில் செல்லக்கூடிய கால்சியம் இழப்புனால பால் உற்பத்தி செய்ய முடியாமல் மாடுகளுடைய உடல்நலம் வந்து பாதிக்கப்படும். அதுவே மாடு வந்து அதிக உடல் எடையில் இருந்தால் பால் உற்பத்தி நல்லா இருக்கும், ஆனால் அதில் இழக்கக்கூடிய கால்சியத்தின் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எளிதில் இந்த பால் காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்று போடுறதுக்கு 1 வாரம் முன்னாடி இருந்தே மாடுகளுக்கு தேவையான சத்துக்களை சரிவிகித அளவில் கொடுக்கணும். அதாவது எதிர்மின் அயனிகள்னு சொல்லக்கூடிய உப்பு கரைசல், போதுமான அளவு கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் D3, அம்மோனியம் குளோரைடு, இது போன்ற மருந்துகள், அதாவது சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து வாய் வழியாக நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும். கன்று போட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிக கறவையில் உள்ள மாடுகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாவே கன்று போடுவதற்கு 1-2 நாள் முன்னாடி இருந்தோம், ஒரு வாரத்துக்கு பின்னாடியும் நம்ம அதை தீவிரமான கண்காணிப்பில் வச்சுருக்கணும். ஏன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள், கால்சியம் குறைபாடு சார்ந்த அறிகுறிகள் தென்பட்டாலும் நம்ம உடனே சிகிச்சை அளிக்கக்கூடிய விதத்தில் மாடுகளை வந்து கண்காணிப்பில் வச்சுருக்கணும். கன்று போட்டு முதல் சில நாட்களுக்கு பாலை வந்து முழுமையாக கறக்கக்கூடாது. அதிகப்படியாக நம்ம பால் கறந்தோம் அப்படின்னா கால்சியம் இழப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு முதல் 2-3 நாட்களுக்கு குறைவாக பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா மாடு உடல்நிலை சீரடைந்த பிறகு நம்ம பால் வந்து அதிகப்படியாக கலந்துக்கலாம். இதனால் கால்சியம் இழப்பை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி வெயில் மற்றும் குளிர் சார்ந்த அயற்சி, அதில் இருந்தும் மாடுகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த மாதிரியான மேலாண்மை முறைகளை நம்ம பராமரிக்கும் போது மாடுகள் வந்து எளிதில் இந்த கால்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் நம்ம தடுக்கலாம்.
1: நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த பால் காய்ச்சல், இதுக்கு வந்து என்னென்னலாம் மாட்டுக்கிட்ட அறிகுறி தெரியும், இது பால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நாம் எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது?
0: இந்த பால் காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, கன்று போட்டு சில மணி நேரங்கள்லேயே அறிகுறிகள் தென்படும் மாடு வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால். இதுலேயே பல வகையான நிலைகள் இருக்குது. அதாவது அறிகுறிகள் அற்ற நிலை இருக்குது, அறிகுறிகள் உள்ள நோய் நிலையும் இருக்குது, உடனடியாக தீவிர அல்லது கடுமையான அறிகுறிகள் தோன்றக்கூடிய நிலையும் இருக்குது. இதில் நம்மளுக்கு ரொம்ப சிக்கலான விஷயம் பார்த்தோன்னா, அறிகுறிகள் அற்ற கால்சியம் குறைபாடு, அதாவது அறிகுறிகள் அற்ற பால் காய்ச்சல். அந்த மாதிரி சமயத்தில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, கன்று போட்ட மாடு வந்து ரொம்ப எரிச்சல் அடைந்த நிலையில் அமைதி இல்லாமல் அங்கே இங்கே நடந்துக்கிட்டு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும், நாக்கை துருத்திக்கிட்டு இருக்கும், பல்லு கடிக்கும், தலையை வந்து மேலும் கீழுமா ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கும், தீவனம் உட்கொள்ளாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ரொம்ப பொதுவான அறிகுறிகள், கன்று போட்ட மாடுகளில் காணப்படக்கூடிய பொதுவான அறிகுறிகள் தான். ஆனால் இதை பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் இந்த கன்று போட்ட மாடுகளில் பால் உற்பத்தி பார்த்தோன்னா 1 நாளுக்குள்ளேயே வந்து திடீர்னு குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கடுமையான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கடுமையான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோன்னா, தசை மற்றும் எலும்புகளுடைய வலு விழுந்துவிடும், மாடு வந்து நிற்க முடியாமல் தடுமாறும், கீழே விழுந்துடும், இல்லை படுத்தே இருக்கும். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா, கால்சியம் குறைபாடு, அதனால் ஏற்படக்கூடிய எலும்பு வலுவின்மை, இதனால் மாடு வந்து எந்திரிக்க முடியாமல் சிரமப்படும். இந்த பால் காய்ச்சல் நோயோடைய மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாடு வந்து கீழே பக்கவாட்டில் படுத்து தலையை வயிற்றின் மேலே சாய்ச்சி வச்சுருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. பால் காய்ச்சல்னு வந்தாவே மாடு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் படுத்திருக்கும், நேராக படுத்திருக்கும், பக்கவாட்டில் தலையை வந்து வயிற்றின் மேலே சாய்ச்சி வச்சுருக்கும். இந்த நிலையில் மாடு பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்ந்து போய் எந்திரிக்க ஒரு வலுவில்லாத நிலையில், தீவனம் கூட உட்கொள்ள முடியாமல் ஒரு நிலையில் இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான அறிகுறி.

0: இந்த அறிகுறியை நமக்கு தென்பட்டாவே உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை வந்து உடனடியாக நம்ம மேற்கொள்ளணும். இதில் சிகிச்சை அளிப்பது தாமதமாச்சு அப்படின்னா இதனோட அறிகுறிகள் வந்து ரொம்ப கடுமையாகி குணப்படுத்துவது வந்து சிரமமாயிடும். தீவிரமான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மாடு வந்து எழவே முடியாமல் படுத்திருக்கும், ரொம்ப கிடைமாட்டமாக பக்கவாட்டிலேயே படுத்துரும், எந்திரிக்கவே எந்திரிக்காது, கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி அசைவே இல்லாமல் காணப்படும். உடல் வெப்பநிலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும். நம்ம மாட்டோட உடம்பை தொட்டு பார்த்தோம்னாவே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நாடி துடிப்பு பார்த்தோன்னா திடீர்னு அதிகமாகும், அப்புறம் படிப்படியாக ரொம்ப குறைஞ்சி நாடி துடிப்பே கேட்காத மாதிரி மாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கும். மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம தீவிர சிகிச்சை அளிக்கலை அப்படின்னா மாடு வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மாட்டுக்கு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கிறத விட அதை முன்கூட்டியே நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரியான பொருளாதார இழப்புகளை நம்ம தவிர்க்கலாம். மேலும் கன்றுகின்ற உடனேயே மாட்டில் ஏற்படும் அறிகுறிகளை நம்ம கவனமாக கவனித்து அதற்கான சிகிச்சைகள் அளிக்கணும்.
1: அம்மா, இப்போ இந்த பால் காய்ச்சல் குறித்த கேட்டிருந்த நேரில் சந்தேகங்கள் ஏற்பட்டுருக்கலாம், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு விரும்பலாம், எந்த எண்ணில் தொடர்புண்டா ஆலோசனை பெறலாம்ங்கிறத சொல்லுங்க.
0: 9025146265. மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9025146265.
1: ரொம்ப நன்றிங்க.

பால் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல, இது ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாடுனால ஏற்படக்கூடியது. அதனால விவசாய பெருமக்கள் மாடு சினை பருவத்துல இருக்கும் போதும் சரி, கன்று ஈன்றதுக்கு அப்புறமும் சரி, சரியான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டா பால் காய்ச்சல் நோயை முற்றிலும் தவிர்க்கலாம் அப்படிங்கறத இது வரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியின் கல்வித்துறை சிறப்பம்சங்கள் குறித்த நேர்முகம் இன்றைய மலரில் இடம்பெறுகிறது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 12 ஆண்டுகாலம் நிறைவடைந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்துறையில் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கல்வித்துறையில் முன்னேற்றங்களும் சீர்திருத்தங்களும் குறித்து திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான டாக்டர் வி ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் நேர்முகம்.
1: வணக்கம் திரு ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களே. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு ஆட்சி காலத்தில் கல்வித்துறைக்கு உரிய உத்வேகமும் வளர்ச்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சியில உள்ள ஒரு சிறந்த கல்லூரியான தேசிய கல்லூரியின் ஆங்கில இணை பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான நீங்க பல்வேறு கல்வியின் நிலைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதமரோட ஆட்சியில நம்மளுடைய கல்வி திட்டங்கள் எப்படி முன்னெடுத்து செல்லப்பட்டுள்ளது, இதனால் மாணவ சமுதாயத்தினர் எப்படி பயனடைந்திருக்கிறார்கள், எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை எப்படி உருவாக்கியுள்ளது, சுயசார்பு பாரதம்னு பிரதமரோட அந்த கோட்பாட்டுக்கு கல்வி வளர்ச்சி, இந்த கல்வி வளர்ச்சியினால வர பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் எப்படி நன்மை பயக்கும்?
2: பிரைம் மினிஸ்டரோட கல்வியினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறைய முற்றிலுமாக மாற்றி மறுகட்டமைப்பு செய்து உலகத்தரம் வாய்ந்த கல்வியாக மாற்றியிருக்கிறது. உதாரணமா, கடந்த 10 வருஷமா நிறைய தேசிய அளவிலான கல்விக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. DRDOல ரிசர்ச்சுக்குன்னு தனியா, கல்வி புகட்டுறதுக்குன்னு தனியா, இது மாதிரி நிறைய விஷயங்களை 12 ஆண்டுகள்ல பிரதம மந்திரி அவர்கள் மாற்றி மறுகட்டமைப்பு செய்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியா UGC அப்படிங்கிற விஷயத்தையே மாத்த போறாங்க. அதை வந்து இன்னும் மற்ற கல்விகளுக்கும், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிசன், எல்லாத்துக்கும் ஒரே உயர்கல்வி அமைப்பகமா கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு அதற்கான வழிமுறைகள், சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சு முடிவெடுத்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த அமைப்பின் கீழ் பல்வேறு குழுக்கள், பல்வேறு உதிரி அமைப்புகள், அவைகள் தனித்தனி

0: இயங்கும்.
1: நீங்க சொல்ற இந்த அமைப்பு ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வரும்போது அந்த அமைப்பிற்கு அது கடினமா இருக்காதா?
0: அந்த கடினமான பணிய ஏதுவாக மாத்துறதுக்கு ஒரு சின்ன ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க காலேஜஸ்க்கு மத்தியில, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு 6 கிரெடிட் வச்சிருக்கு அப்படின்னா, இந்த 6 கிரெடிட்டை அந்த குழந்தை வேற எந்த காலேஜில் வேணாலும் வேற எந்த நாட்டில் வேணும்னாலும் எடுத்துட்டு போய் சேர்த்து இந்த 6 கிரெடிட்டோட மேற்கொண்டு கிரெடிட்ஸ் அந்த குழந்தை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஒரு உயர்கல்வித்துறை அமைப்பு அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளுக்கு இணையான ஒரு கல்வியை இந்தியாவில் வழங்குவதற்கு வழிவகை செய்திருக்கிறது. யூஜி டிகிரி பாதி இந்தியால பாதி வெளிநாட்டுல அப்படின்னு படிக்க முடியாது, பட் இப்போ அதற்கும் வழிவகை செய்திருக்கிறது. உயர்கல்விக்குன்னு தனியா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு அதுக்குன்னு தனியா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 சிறப்பம்சமாக திகழ்கிறது.
1: நடைமுறையில இதோட பணிகள் எப்படி இருக்கும்?
0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் இதனுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லேர்னிங்கோ டேட்டா சயின்ஸோ இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி நிலையங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வசதி இன்னைக்கு டேட்டா சயின்ஸ்னால பாசிபிள் ஆயிருக்கு. இந்தியாவில எந்த மூலையில இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உயர்கல்வித்துறையில ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, எம்எஸ் நம்பர்னு சொல்றாங்க. அந்த யுஎஸ் நம்பரை வச்சுட்டு இந்த குழந்தை வந்து இந்தியா எங்க போனாலும் அந்த கிரெடிட் அந்த குழந்தையால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது டேட்டா சயின்ஸ்னால தான் பாசிபிள். த்ரூ மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த குழந்தை உலகம் முழுக்க எந்த கோர்ஸ் வேணும்னாலும் இந்த ரெண்டு கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் படிக்க முடியும்.
1: அப்போ அதோட கல்வி திறன் வந்து ஒரு அபார விரிவடையும்.
0: அபாரமா விரிவடைஞ்சிருக்கு, ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இப்படிங்கிற இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு 6 கிளாஸ் 7 கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு மத்தியில கூட ரொம்ப பிரமாதமா பேசப்பட்டு இருக்குது. இது உயர்கல்வித்துறையினுடைய ஒரு அச்சாணியாக இந்த வார்த்தைகள் திகழ்ந்துட்டு இருக்கு. இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, கலை அறிவியல் கல்லூரியிலேயோ அல்லது நுண்கலை கல்லூரியிலேயோ அல்லது ஒரு என்ஜினியரிங் கல்லூரியிலேயோ இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மெஷின் லேர்னிங்கோ ஒரு கட்டாய பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு நாளைக்கு இந்த குழந்தைங்க உலகத்துல எந்த மூலையில போய் உட்கார்ந்தாலும் அதனுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியும். முதல்ல ஒரு ஆசிரியரா நம்ம குழந்தைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் மிஷின் லேர்னிங்கையும் சொல்லி தரணும். அதுக்கு டீச்சர்ஸ்க்கு முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் தெரியணும். டீச்சர்ஸ் படிக்கும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டரே இல்ல, நாங்க படிக்கும் போது பாடத்திட்டத்துல இல்ல. இன்னைக்கு எங்க குழந்தைகளுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம், நாங்க படிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்குது, அரசாங்கத்தாலும் வழங்கப்படுகிறது, பல்கலைக்கழகத்தாலும் வழங்கப்படுகிறது, எங்களுடைய கல்லூரியிலையும் கவர்மெண்ட்டும் அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் செய்யறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக நாங்களும் அதெல்லாம் படிக்கிறோம், ஏன்னா எங்களுடைய ஆராய்ச்சிக்கும் அதெல்லாம் தேவைப்படுது.
1: இந்த மின்னணு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்க இந்த சூழல்ல மாணவர்களே ஆசிரியர்கள் இல்லாம அந்த செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் எல்லாம் படிக்க முடியுமா? அப்படி படிச்சா எந்த விதத்துல அவங்களுக்கு பயனளிக்கும், என்ன நன்மைகள் என்ன பாதிப்புகள் இருக்கும்?
0: வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு குழந்தை அது எப்படி இயங்குது அப்படின்னு படிக்கிறதாக இல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பயன்படுத்தி அந்த குழந்தை அதனுடைய சப்ஜெக்ட எப்படி படிக்குது அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். இசிஇ படிக்கிற ஒரு குழந்தை, ஆங்கில இலக்கியம் படிக்கிற ஒரு குழந்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பயன்படுத்தி ஆங்கில இலக்கியத்தை எப்படி படிக்குது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற குழந்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையே எப்படி படிக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட். கூகுள் வலைதளத்துல நீங்க போய் சைட்ல பாத்தீங்கன்னா AI அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மார்க் இருக்கும், நீங்க அதுல கிளிக் பண்ணி என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு உங்களுக்கு நிறைய விவரங்களை தரும். அதுவும் இன்னும் ஒரு கேள்வி கேட்கும், நான் உங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லவா அந்த மாதிரி பதில் சொல்லவா அப்படின்னு, நீங்க எந்த மாதிரி பதில் கேட்கறீங்களோ அந்த பதில அது தரும். அப்போ ஒரு ஆங்கில இலக்கியம் படிக்கிற குழந்தை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பயன்படுத்தி ஷேக்ஸ்பியரை பத்தி ஒரு எஸ்ஏ வேணுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதி கொடுத்துரும். அத உட்கார்ந்து அந்த குழந்தை படிக்கணும், அதுக்கு திரும்பவும் டீச்சர் தான் வேணும். டீச்சர் இல்லாம வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் வச்சு ஒரு குழந்தை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பாஸ் பண்ண முடியும், ஒரு இன்டெலக்சுவாலிட்டி அங்க வருமா அப்படிங்கறது தான் வினாவாக தொக்கி நிற்கும்.
1: ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்து மாணாக்கருக்கும் பயிற்சி கொடுத்து உங்கள் வழியாக மாணாக்கரையும் பயிற்றுவித்து செயற்கை நுண்ணறிவு துறையில அபார வளர்ச்சி நம்ம இந்திய நாடு கோயிங் இன் குரோத் பாத்னு எடுத்துக்கலாம்.
0: கரெக்டா சொன்னீங்க. கல்வி கற்பதையும் கல்வி கற்பிப்பதையும் மிக லகுவாக இந்த செயற்கை நுண்ணறிவு மாற்றி இருக்கிறது. அதை நம்முடைய பாடத்திட்டத்தில் கட்டாயமாக வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்கல்வித்துறையின் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
1: மத்திய அரசு வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு

0: வந்திருக்கு. கல்வித்துறையில அந்த சீர்திருத்தங்கள் எந்த நோக்கில கொண்டு வந்திருக்குன்னா, நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்திறன் சர்வதேச அளவுக்கு உள்ள திறனோட மேம்படுத்தப்பட வேண்டும், இல்லாட்டினா அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீர்திருத்தங்கள் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு?
1: முக்கியமா கற்பித்தல் அப்படிங்கறதுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வருவாரு, பிளாக் போர்டில் எதையாவது எழுதுவாரு, அதை வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு, மாணவர்கள் அதை குறிப்பெடுப்பாங்க. இந்த முறை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் வராரு, அவர் வகுப்பறையில் இருக்கக்கூடிய இன்டராக்டிவ் போர்டு, முன்ன மாதிரி ஒரு கரும்பலகையோ ஒரு பச்சை பலகையோ இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு தரமான கல்வி நிறுவனம் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்ட ஒரு இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அந்த ஒயிட் போர்டில் எழுதி சர்ச் கொடுத்தா அதை பத்தின விவரங்கள் கம்ப்யூட்டர்ல இருந்து தானா அந்த போர்டில் தெரியும். ஆன்லைன் லேர்னிங் அப்படியே அதுல பாக்குறாங்க. ஆன்லைன்ல லேட்டஸ்டா அப்டேட்டடா என்ன இருக்கு அப்படிங்கறத அதுல பாக்குறாங்க. முன்னு வருஷத்துக்கு அந்த சிலபஸ் இருக்கும், அஞ்சு வருஷத்துக்கு அந்த சிலபஸ் இருக்கும். முன்னாடி எல்லாம் இப்ப எல்லாம் வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சிலபஸ் வந்து அப்டேட் செய்யப்படுகிறது. அந சிலபஸ் அப்டேஷன் அப்படிங்கறது இன்னைக்கு வேற லெவல்ல போயிடுச்சு. மிகப்பெரிய புரட்சியை இது கொண்டு வந்திருக்கு. உயர்கல்வித்துறையில வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணும், சிலபஸ மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முன்னாடி எல்லாம் ஒரு சிலபஸ் வச்சா 5 வருஷம் வைக்கணும், இப்போ ஒரு சிலபஸ் வச்சா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அந்த சிலபஸ் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. சோ கற்பிக்கும் முறை மாறும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல தேர்வு முறைகளும் மாறுகிறது. எப்போ ஆன்லைன்ல நாம ஒரு விஷயத்த பாக்குறோமோ நாம ஏன் ஆன்லைன்லயே தேர்வுகள் எழுதக்கூடாது? இன்னைக்கு NPTEL, MOOC இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நிறைய கோர்சஸ் இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து MOOCல NPTEL ஒரு கோர்ஸ் படிச்சாதான் டிகிரியே கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. MOOCங்கிறது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து நிறைய கோர்சஸ் நடத்துவாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ சார்ந்த பேராசிரியர்கள் தன்னுடைய கோர்ஸ வந்து அதுல வச்சிருப்பாங்க, கண்டென்ட் வச்சிருப்பாங்க, அதை நாம பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்கு டெஸ்ட் ஆன்லைன்லயே நடக்கும், அதுக்கு சர்டிபிகேஷன் அந்த யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க, அந்த சர்டிபிகேஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்டா இருக்கும். எப்போ ஆன்லைன் எஜுகேஷன் போச்சோ ஆன்லைன் டெஸ்டிங்கும் வந்துருச்சு. கல்வி நிலையத்துக்கு வரணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி கல்வி நிலையத்துக்கே நீங்க வர வேண்டாம். இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு.
0: இதனால அந்த ஒரு ஆசிரியர் பணி அதெல்லாம் ஒரு பாதிப்பு வரும்,
1: வரவே வராது. ஏன்னா அந்த வீடியோவை போடுறதே ஆசிரியர் தான். ஆசிரியர் இல்லைன்னா அந்த வீடியோவே அந்த குழந்தைக்கு கிடைக்காது. இப்ப வரக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய நிலையையும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. நாங்க ஒரு வீடியோ போட்டோம்னா அவர் அந்த ஒரு வீடியோவை வச்சு எங்களோட இன்டர்பிரேஷனை 3 விதமா 4 விதமா இன்டர்பிரட் பண்ணி அந்த குழந்தைகள் இன்னைக்கு வீடியோ போடுறாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப வேகமா இருக்காங்க.
0: பிரதமர் தலைமையிலான அந்த ஆட்சி பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு.
1: கண்டிப்பா.
0: சோ இது வந்து நம்ம வந்து உலக அளவுல போட்டி போடுறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.
1: ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆக்சுவலா NEP 2020 கொண்டு வந்தது.
0: இன்னொன்னு, நம்ம கிட்ட பிரபார இளைஞர் சக்தி இந்திய நாட்டுல. அறிவு திறனும் படைப்பாற்றல் திறனும் புதிய சிந்தனைகளும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் திறன் கொண்ட மாணாக்கர் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஏத்தவாறு நம்மளுடைய மோடி அரசு வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இதுல இந்த ஸ்டார்ட் அப் மேக் இன் இந்தியா இதெல்லாம் எப்படி வந்து உங்களுடைய மாணாக்கரை ஒருங்கிணைக்குது, இல்லன்னா உங்களை மேம்படுத்துதுன்னு சொல்ல முடியுமா?
1: ஒரு குழந்தை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்குது அப்படின்னா MSME-னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன, அதை எப்படி நான் செய்ய முடியும் அப்படிங்கறத MSME-ல இருந்து வந்து எங்க கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க. எங்க கல்லூரியில நாங்க இதை சொல்லிக் கொடுக்கறோம் எங்க குழந்தைகளுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. கன்வென்ஷனல் மெத்தடாவும் இருக்கலாம், அல்லது மாடர்ன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் ஆகவும் இருக்கலாம். அதை இன்னைக்கு அந்த குழந்தைங்க செய்யுது. எத்தனை பேர் கை கட்டி அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு குழந்தைகளுக்கு நிறைய வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட கல்வி திட்டத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு தற்சார்பு அப்படிங்கறது என்ன, அதை எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லி கொடுத்துறாங்க. அவங்க தயாராயிடுறாங்க. இன்னைக்கு அவங்க தனியா ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு என்ன தேவை அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய கல்வி முறையில எந்த அளவுக்கு அது தேவைப்படுது, அது இருக்கு, அதை எடுத்துக்கிறாங்க. பரந்துபட்ட அறிவு இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுனால நிறைய எக்ஸ்ட்ராவும் குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த காலத்துல எக்ஸ்ட்ரா எல்லாம் படிக்க முடியாது, எக்ஸ்ட்ரா சர்டிபிகேஷன் கையில வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஸ்டார்ட் அப் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு தொழில்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல அதற்கான மாற்றங்களை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: கல்வித்துறையில மாற்றம் இருக்கோ அதே மாதிரி தொழில்துறையிலயும் பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வந்தனால
1: பொருளாதாரத்துறையிலயும் அந்த வளர்ச்சிகளை கொண்டு வந்ததுனாலதான் அது சாத்தியமாக.
0: ஆமா, இந்த கல்வித்துறை வளர்ச்சி வந்து மாணவர்களை திறன்படுத்தி செதுக்கி தொழில்துறைக்குள்ள கொண்டு வருது. அந்த தொழில்துறைய அவங்க செதுக்கி அது வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய
1: வைக்கிறாங்க. கல்வியின் மூலமாக பொருளாதாரம் மற்றும் இண்டஸ்ட்ரி

0: இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுல பிரைம் மினிஸ்டரோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு.
1: இப்ப கல்வி, தொழில்துறை, பொருளாதாரம் இப்படின்னு கொண்டு வர சமயம் நம்முடைய வளர்ச்சி ஒரு அபரிதமான வளர்ச்சியோட உலக நாடுகள் நம்மளை வந்து வியப்புடன் இப்பொழுது கண்ணோக்குகின்றது. இப்படி நம்ம வளர்ச்சி பெற்று வருகின்ற இந்த தருணத்துல எதிர்கால கல்வி திட்டங்கள், எதிர்கால தொழில் வளர்ச்சி, எதிர்காலத்துல இன்னும் மேம்பட்ட திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கும்?
0: எதிர்காலம் அப்படிங்கறது வந்து இனிமே நாட்காட்டியில பாக்கணும்னு அவசியம் இல்ல. எதிர்காலம்ங்கிறது வந்து இனிமே நம்ம உள்ளங்கையில இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்காலத்தை சுருக்கி மாணவர்களுக்கு என்ன தெரியணுமோ அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அடுத்தது என்ன அப்படிங்கறத அவங்களோட உள்ளங்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்குது இன்றைய கல்வி உலகம்.
1: தத்தம் விருப்ப பாடங்களை, தத்தம் விருப்ப தொழில்களை அவங்க
0: சரியான விதத்துல தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு இந்த கல்வி முறை வந்து மிக மிக வசதியாக இருக்கிறது.
1: சர்வதேச நாடுகள் உள்ள கல்வி நிறுவனங்களுடைய வளாகங்கள் நம் நாட்டில ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை பிரதமர் தன்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தின் போதும் மேற்கொண்டு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளையும் கையெழுத்திட்டனால கல்வி பரிவர்த்தனையும் மாணவர்கள் பரிவர்த்தனையும் நடைபெறுகிறது. அங்க இருக்க மாணாக்கர் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தையும் நம்முடைய கல்வி முறைகளையும், இங்க இருக்கவங்க அங்க போய் அவங்களுடைய கல்வி முறைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவங்களுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி பெறுகிறது. இது எப்படி வந்து பயனளி நாட்டின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி?
0: மாணவர்களினுடைய பரிமாற்றமோ கல்வி முறையினுடைய பரிமாற்றமோ தானா நடந்துடாது. அதற்கு முன்னாடி ஆசிரியர்களினுடைய பரிவர்த்தனை நடக்கணும். அங்கிருந்து ஆசிரியர்கள் இந்திய மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இங்கிருந்து இந்திய ஆசிரியர்கள் அங்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அது நடக்கும் போதுதான் இந்திய மாணவர்கள் அங்க போக முடியும், அங்க இருக்கிற மாணவர்கள். இதுக்குத்தான் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட இந்தியால அதனுடைய கேம்பஸ் உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க.
1: எவ்விதமான ஏற்றமா இருக்காது?
0: முக்கியமா அந்த வெளிநாட்டு கல்வி முறைய நம்ம நாட்டிலையும் சேர்த்துக்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமா அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களினோடு போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். அந்த முன்னேற்றத்துக்கு மீண்டும் வேகத்தை சேர்க்கக்கூடிய விதமாக இந்த வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் நம்முடைய நாட்டை மிக பெரிய அளவில் மிக வேகமாக முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் மூலமாக நோபல் பரிசு வாங்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்திய கல்வி நிறுவனங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து கல்வி நிறுவனங்கள் அமைக்கிறதன் மூலமாக ஏதுவாக கிடைக்கிறது. முக்கியமா வட்டார ரீதியாக மாணவர்களினுடைய வளர்ச்சிக்கு சுய ஆட்சி, தன்னாட்சி கல்வி முறை ரொம்ப பெரிய தேவையாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை பாடத்திட்டமா மாத்தி அவங்க கல்லூரியில தனி கோர்ஸா நடத்தி மாணவர்களை ட்ரெயின் பண்ணி அவங்க கல்லூரிக்கு வேலைக்கு எடுத்துட்டு போறாங்க. இது ஆட்டோனமி இருக்கிறதுனால மட்டும்தான் முடியும். ஒரே பல்கலைக்கழகத்தினுடைய ஒரே கல்வி முறை எத்தனை டிஸ்ட்ரிக்ட சார்ந்த மாணவர்களுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறீங்க? திருப்பூர்ல ஒரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரே விதமான இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்ப திருப்பூருக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் நாலெட்ஜ் அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க மாணவர்களை அவங்க கூட்டிட்டு போறாங்க. கோயம்புத்தூருக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் நாலெட்ஜ் கொடுத்து அவங்க அந்த குழந்தைகளை அங்க கூட்டிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் ஆட்டோனமி இருந்தா தானே முடியும். ஒரே ஒரு பாடத்திட்டம் இருந்தா எப்படி இது முடியும்? தன்னாட்சியினுடைய பாதிப்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க அவங்களுக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியால சீக்கிரமா அவங்களை அவங்க செட்டில் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இந்த சிலபஸ் இருக்கு. இப்ப ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து கல்லூரியில ஆங்கிலத்துறை பேராசிரியரா வரணுமா? அதற்கு தனியான கல்வி முறை. ஜெர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சு பத்திரிகை தொடர்பு செய்தியாளராக வரணுமா? அதுக்கு தனியா இப்படி ஸ்பெஷலைசேஷன்.
1: கல்வி கடன் திட்டத்தால மாணவர்கள் எப்படி பயன்பெறுகிறார்கள்? எல்லாருக்கும் கல்வி கடன் கிடைக்குதா?
0: பேங்க்ல இருந்தே நேரடியா எங்க கல்லூரிக்கு வந்து ஸ்ரீ வித்யாலட்சுமின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம்ல பெண் குழந்தைகளுக்கு தனியா கடன் வழங்குறாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருந்தே வராங்க. நாம போய் பேங்க்ல நிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு பேங்க்ல இருந்து கல்வி நிறுவனங்களுக்கு வந்து லோன் தரதுக்கு நிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா நாம எதிர்பார்க்கிறோம். ஒரு முறை இந்த குழந்தை கடன் வாங்கி அதை எப்படி பொறுப்பா அடைக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாளைக்கு தொழில் செய்யறதுக்காக மீண்டும் வங்கியை நாடி அந்த கடனை எப்படி அடைச்சு மேல வர்றது அப்படிங்கறதுக்கு ஒரு மிகச்சிறிய உதாரணமாக இந்த முறை விளங்குகிறது. ஜன் தன் வங்கி கணக்கு, இதன் மூலமாக குழந்தைகளுக்கு சேர வேண்டிய கல்வி சலுகைகள் அனைத்தும் குழந்தைகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக பற்று வைக்கப்படுகிறது. குழந்தைகளோட ஆதார் நம்பரும் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கும் மார்க்க வந்து வெளி பல்கலைக்கழகங்களுக்கு

0: போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை அரசு உருவாக்கி இருக்கு.
1: ஒரு தடையற்ற கல்விய தொடர முடியும்
0: கண்டிப்பா.
1: மாணவ மாணவிகள் ஆராய்ச்சியில ஈடுபடுங்க. வேளாண்மை, அறிவியல், தொழில்நுட்பங்கள்ல என்னென்ன புதுமையான கண்டுபிடிப்புகள் இருக்குதோ உங்களுடைய திறனை பயன்படுத்தி அந்த புதுமையான கண்டுபிடிப்புகளை நீங்க கண்டுபிடிக்கிறது மூலம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற முடியும்னு தொடர்ந்து வந்து ஆய்வகங்களுக்கு ஆராய்ச்சிகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்துட்டு வராங்க. கல்லூரிகள்ல எப்படி அந்த ஆராய்ச்சிகள் கொண்டு போறாங்க?
0: முதல்ல சுயாட்சி வாங்குறோம், அதுக்கப்புறம் நாக்ல இருந்து அக்ரிடிடேஷன் வாங்குறோம், அதுக்கப்புறம் NIRF அப்படிங்கறதுல இருந்து ரேங்கிங் வாங்குறோம், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து நம்ம கல்லூரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆய்வகங்களுக்கும் ஸ்டார் கேட்டகரி கொடுக்கறாங்க. 3-star lab, 5-star lab அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லேபையும் அந்த லேப்ல இருக்கக்கூடிய வசதிகளுக்காக அதை மெஷர் பண்ணி அதற்கு அங்கீகாரங்கள் கொடுக்கறாங்க. இப்ப தேசிய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேபும் 5-star lab, அங்க எல்லா வசதியும் இருக்கு.
1: மாணவர்கள் ஆர்வத்துடன் அந்த ஆய்வகங்களை பயன்படுத்துறாங்களா?
0: ஆமாமா, அப்படிப்பட்ட கல்வி திட்டத்தை தான் நாங்கள் மாணவர்களுக்கு புகட்டுகிறோம். எங்க கல்லூரியில தனியாவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டினே ஒரு லேப் வச்சிருக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டியில அதை பயன்படுத்துறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து, வெளியூர்களிலிருந்து மாணவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிக்கான சாம்பிள்ஸ் இங்கே அனுப்புறாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த அளவுக்கு ஆய்வகங்கள் இன்னைக்கு தன்னாட்சி பெற்ற கல்லூரியில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குது.
1: கல்விக்கான முன்னோடி திட்டங்கள் எப்படி கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம், மத்திய அரசு இதற்கான என்ன நடவடிக்கைகளை, சிறப்பான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா எங்க கிட்ட வந்து விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நன்றி.
0: நன்றிமா.
2: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய பிரதமரின் 12 ஆண்டுகால கல்வித்துறை சாதனைகள் குறித்து திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணைப்பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான டாக்டர் வி ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் நேர்முகம் இடம்பெற்றது. மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 2:50.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
2: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
2: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
2: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் 2498735529860037 2989860037 STD குறியீட்டு எண் 044.
1: ஆதவன் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடிய பாடல்.

0: நமது நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டுள்ள முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம்
1: படம் பஞ்சாமிரதம். கேஜே சுசீலா பாடின வானிலவே வானிலவேங்கிற பாடல் வேணும்.
0: சரிங்க, இப்ப அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 3:09 ஆகிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரத்துல இருந்து முகமது இக்பால். நலமா சகோதரி?
0: நலமா இருக்கோம். நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாம் நலமா இருக்குமா.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு விருப்பமான பாடல் "அவர் எனக்கே சொந்தம் என்ற திரைப்படத்தில் இளையராஜா இசையமைப்பில் தேவன் திருச்சபை மலர்கள் என்ற இனிமையான பாடலை அனைத்து நேய நெஞ்சுகளுக்காக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529886007 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. இனி அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க கல்யாண சுந்தரம் சார், உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: நண்டு படத்திலிருந்து அள்ளி தந்த பூமியா
0: கேட்கலாம். மலேசிய வாசுதேவன் அவர்களோட குரல்ல அந்த பாடலை கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி உங்களுக்காக விடுமுறை விருப்பம் திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடரும் இந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: தோழிக்கு பொன் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: கலையரசு, விழுப்புரம் மாவட்டம், நல்லாப்பாளையம். மா கலையரசு,
0: தங்கள் விருப்ப பாடல்.
1: முதல் முறையா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்.
0: வெல்கம்.
1: பாடலுக்கு வருவோம்.
0: நல்வரவு, நல்வரவு, சொல்லுங்க.
1: இரு கைகள் சேர்கையில் போல் சாய்கையில் பூ மாலையோடு வருகிறது. தை மாசமாய் பூ வாசமாய் பண்டி சக்கரம். ஜானகி அவருடைய குரலை செய்யல, இளையராஜாவினுடைய இன்னிசையில ஒரு துள்ளலான பாடலை நீங்கள் கேட்டு ரசிப்போம்.

0: நேரம் 3:23. ஆகாஷ்வாணி உங்களுக்காக விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியை தொலைபேசி வழி நேயர்கள் தெரிவிக்கலாம். அதை ஒலிபரப்பி ஆகாஷ்வாணி மகிழ்கிறது. நம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர். கடலூர் மாவட்டம்,
0: கடலூர்
1: மாவட்டம். அம்மா
0: கே ஜே யேசுதாஸ் பாடிய அந்த பாடல்.

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டம் கெல்லிச்செட்டிப்பட்டி பீமராஜ்மா.
0: பீமராஜ் சொல்லுங்க. பீமராஜ் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: படம் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாடல் வந்து காற்று.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நேயர்கள் ஆர்வமா தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடலை தொலைபேசி வழி தெரிவிக்கிறார்கள். நீங்களும் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2986 0037. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம்

0: சுவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
1: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
0: எனக்கு விருப்பமான பாடல் சிவகுமார் பத்மா பிரியா நடித்த பெருமைக்குரியவள் திரைப்படத்திலிருந்து என் மனது ஒன்றுதான் என்ற பாடல். என் சொந்தம் விஜயலகுரி. இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
1: சுருக்கமா முடிச்சிருங்க ரெண்டு லைன்ல.
0: சரிங்க. ஆசை கடலில் கொண்டு கரையேறும் நன்னாளுக்காய் காத்திருக்கிறேன் தனிமையிலே, நீங்காத நினைவுகளின் கரையாத கனவுகளின் தோழமையிலே. தொலைந்தால் தானே தேடணும் முகவரி, சற்று தொலைவில் இருந்தாலும் அன்பே நீ என் நினைவு நாடாக்களின் பதியப்பட்ட சுகவரி.

0: நமது நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரம்பதி கிராமம், வி சுகுமார்.
0: சுகுமார் சாருக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: படம் பஞ்சபூதம், பாடல் வந்து என் ராசாத்தி ரோசா பூ. இந்த பாட்டு கொடுங்க மேடம்,
0: கேட்கலாங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

0: உன்னோடு ஒன்னாகி ஒன்னாச்சு என் ராஜாத்தி ஒரு ரோஜா.
1: ஜப்பூதம் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை நாம் கேட்டோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். விடுமுறை விருப்பம்?
2: வணக்கம், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
1: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு விருப்பமான
2: நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணி, எவ்வளவு முயற்சி பண்ணணும் இல்லீங்களா இந்த நிகழ்ச்சியில?
2: ஒவ்வொரு நேயருமே அருமருமையா பாட்டு கேக்குறாங்க, அது அழகா எடுத்து கொடுக்கறீங்க. உங்களுக்கு மிக மிக வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி நன்றி. எப்போதும் ஆகாஷ்வாணியை கேட்டுக்கிட்டே இருங்க.
2: கண்டிப்பா,
1: வானொலி உங்கள் தோழன் தோழி எல்லாமே.
2: கண்டிப்பா மேடம், வானொலி இல்லைன்னா நாங்க இல்ல. அவ்வளவு தூரம் எங்களுக்கு வானொலி வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் கேக்குறது.
1: எல்லா நடமாட மொபைல் லைப்ரரின்னு சொல்லலாம். இல்லாத விஷயம்
2: இருந்தாலும் மேடம், கையில வச்சுட்டு போன பாட்டை கேட்டுட்டே நம்ம வேலை பாக்குற அந்த சுகம் கிடைக்காது மேடம்.
1: நிச்சயமா நிச்சயமா, எல்லாருமே அதான் சொல்றாங்க. தொடர்ந்து வானொலி கேளுங்க.
2: கண்டிப்பா மேடம்.
1: உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து கண்ணோடு கண்ங்கிற படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் வாணி ஜெயராம் பாடின கண்ணோடு கண்ணுங்கிற பாட்டு வேணும் மேடம்.
1: கேட்கலாங்க.

0: நேரம் 3:46 15 ஆகிட்டு இருக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பட்டம் மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பாபு சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: எனக்கு விருப்பமான பாடல் வந்து கர்ணன் படத்துல இருந்து.
0: சொல்லுங்க. கர்ணன் படத்துல
1: உறங்காத உள்ளம்.
0: ஓ,
1: உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காத உள்ளம்.
0: டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடல் கேட்போம்.

0: விடுமுறை விருப்பம் நேயர்களுக்கு விருப்பமான பாடல்களை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 24987355 298600037 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நம்ம திப்பராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: கிருஷ்ணசாமிங்களா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அண்ணனூர் கோயில் படத்திலிருந்து அண்ணனூர் கோயில் என்ற இந்த பாடல்.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: நேரம் 3:55. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் தகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: டார்லிங் டார்லிங் என்ற படத்துல ஒரு நல்ல பாட்டு போடுங்க மேடம்.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: ஒவ்வொரு ஞாயிறன்றும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை வழங்கி நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை வானொலி. நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில். ஒவ்வொரு ஞாயிறன்றும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசைகள் நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.
1: நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூர்யகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். நதியை தேடும் கடல் நாடகம்.
2: கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி மாலையும் கழுத்துமா பைக்ல வர்ற முதல் ஜோடி நாமளா தான் இருக்கும்.
3: என்ன பண்றது, வாடகைக்கு கார் எடுத்து அதுல கலர் கலரா பூவை ஒட்டிக்கிட்டு ஊர்வலமா வரத்துக்கு எனக்கும் ஆசைதான்.
2: கார் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம். இல்ல,
3: எங்க வீட்டுக்கு நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட என்ன பொண்ணு பாக்க வந்து கை நடுங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் கையில மருதானின்னு என்ன அழகு பண்ணிக்கிட்டு என்ன தார பார்த்து கொடுத்து சபையில நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்துருச்சு. ஜாதகம் பாக்காம மேஜரா மைனரான்னு பர்த் சர்டிபிகேட் மட்டும் பார்த்து தேவர்கள் சாட்சிக்கு பதிலா 4 மனுஷங்க சாட்சிகள் கையெழுத்தோட 30 நேரத்துல முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணம்ங்கறது ஒரு கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு. என் லைஃப்ல மட்டும் ஏன் இது இவ்ளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு நந்து?
2: காயத்ரி, பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணிருக்கணும். நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எல்லாத்துலயும் என்னை விட நிதானமா முடிவெடுக்கிற நீயும் நான் சொன்ன உடனே தலையாட்டிட்டேன். சரி விடு, கல்யாணம் அவசரமா நடந்தா என்ன, நம்ம வாழ்க்கைய நாம நிதானமா ஆரம்பிப்போம். இதான் என்னோட வீடு. சாரி சாரி, இனிமே உன் வீடு.
4: ஹலோ அண்ணி.
2: காயத்ரி, இவன் தான் பாஸ்கர்.
3: ஹலோ,
4: வெல்கம் டு அவர் பேலஸ். என்னடா இவன் இத்தனூண்டு வீட்டு அரண்மனைன்னு சொல்றானே பாக்குறீங்களா அண்ணி? அரண்மனைன்னா என்ன, அங்க அதிகாரம் பண்றதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க அப்பா மாதிரி. அந்த புறத்தை விட்டு வெளியில வராத ராணி.

0: இருப்பா, சமயக்கட்டை விட்டு வெளியில வராத எங்க அம்மா மாதிரி, தோழிகளோட சிரிச்சுக்கிட்டு மான்குட்டியோடையும் மயிலோடையும் விளையாடிட்டு இருக்கிற இளவரசி இருப்பா, என் தங்க மாதிரி. அடுத்த நாட்டோட சண்டையா, ஏதாவது பிரச்சனையா, உடனே நெஞ்ச நிமித்தி கத்திய தூக்கிக்கிட்டு முன்னால போற விசுவாசமான தளபதி இருப்பான். இந்த வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் தான் தலையில தூக்கி போட்டுக்கிற எங்க அண்ணன் மாதிரி.
1: அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அரண்மனையில உங்களுக்கு என்ன ரோல் அத சொல்லுங்க.
0: விகடகவி, கோமாளி, இப்படி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏன் ரெண்டு பேரும் வாசலில் நின்னுட்டீங்க, உள்ள வாங்க.
2: அது இல்லடா பாஸ்கர், ஆர்த்தி எடுக்க கூட யாரும் வரலையேன்னு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்றா.
0: அண்ணி, இந்த வீட்டு பெரியவங்களுக்கு உங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால ஆர்த்தி எடுக்கணுங்கிற அக்கறை இல்ல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஆர்த்திக்கு பெருசா ஆள் பேரெல்லாம் தேவையில்ல, மஞ்ச தண்ணியும் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தா போதும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆம்பளை ஆர்த்தி சுத்துறான்னு நினைக்காதீங்க, மனுஷனா இருந்தா என்ன மனுஷியா இருந்தா என்ன, மனசுதான் முக்கியம்.
1: தேங்க்யூ பாஸ்கர்.
0: அண்ணி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் செலவு பண்ணக்கூடாது. உங்க ரெண்டு பேருக்கும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன், சிம்பிள் பார்ட்டி தான். என்ன, எனக்கு டைம் ஆயிடுச்சு, 11 மணிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நீங்க வந்த பிறகு புறப்படலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் புறப்படுறேன். என்ன,
1: ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ, வரேன். நீ ஈவினிங் ரெடியா இருக்க?
2: ஓகேடா பாஸ்கர், பாய். சரி வா காயத்ரி, இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களையும் நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி
1: வைக்கிறேன்.
2: சுப்பு, இதான் காயத்ரி.
3: ஹலோ, என் பேர் சுபா, என்ன பத்தி ஒரு குட்டி பயோடேட்டா. எனக்கு தாத்தா வச்ச பேரு சுபாஷினி, எங்க அப்பா சுபா குட்டின்னு கூப்பிடுவாரு, பாஸ்கரும் நந்தாவும் சுப்புன்னு கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபின்னு கூப்பிடுவாங்க. சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன், ஓஎம்ஆர்ல ஆபீஸ், கம்பெனி பஸ்ல போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது மழை, மியூசிக், ஐஸ்கிரீம், தயிர் சாதம், அப்புறம் இந்த ரூம். ஃபேவரட் கலர் ஆலிவ் கிரீன், லக்கி நம்பர் 6, பிடிச்ச கடவுள் பிள்ளையார். தட்ஸ் ஆல். ஓகே, இப்ப உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க.
1: என்ன சொல்றது, நேத்து வரைக்கும் ட்ரிப்ளிகேன்ல ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப், எங்கெங்கயோ பெத்தவங்களை விட்டுட்டு வருமானத்துக்காக வாழ்ற ஒரு தனிம வாழ்க்கை. சேத்பட்ல ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில 10:10 வரைக்கும் மிஸ் காயத்ரியா இருந்தேன், இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரியா இருக்கேன்.
3: ஃபேண்டாஸ்டிக். ஆமா, உங்க ஆபீஸ் இருக்கிறது சேத்பட்ல, அண்ணா ஆபீஸ் கிண்டில. சேத்பட்டுக்கும் கிண்டிக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, அது உங்க பர்சனல்.
2: என்ன சுப்பு,
3: உனக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ண தெரியாது, உருப்படியா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை பிடிச்ச? குட் செலக்சன் தான்.
2: ஐயோ, ஆள் கிடைச்சா போதுமே உனக்கு, அறுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, நீ வா காயத்ரி.
3: வெயிட் வெயிட் வெயிட் வெயிட். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது?
1: அண்ணின்னு கூப்பிடு, இல்லனா காயத்ரின்னு கூப்பிடு.
3: நோ நோ நோ நோ, நான் இந்த வீட்ல எல்லாருக்கும் செல்ல பேர் வச்சிருக்கேன், அப்பா பேரு MK, புரியல? முன்கோபம். அம்மா பேரு PM.
1: PM-ஆ? அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா?
3: பேசா மடந்தை. அப்புறம் பாஸ்கர் பேரு GM. GM-னா ஜெனரல் மேனேஜர்னு இல்ல, கஜினி முகமது. இது வரைக்கும் 17 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கான்.
1: சரி, நந்துவுக்கு என்ன பேர் வச்சிருக்க?
3: FM. ரேடியோ FM இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீட்டுல பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா தலையில துண்டு போட்டுக்கிறது, எல்லாமே பாவம் நந்தா தான்.
1: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன பேர் வைக்க போற?
3: ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, ML.
1: எம்எல்ஆ? அப்படின்னா
3: மகாலட்சுமி.
2: சுப்பு, அப்பா அப்பா எங்க?
3: மாடியில.
2: ஆமா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா?
3: இல்லையே, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ரேவதியோட நிச்சயதார்த்தம், ரொம்ப நர்வஸா இருக்கும், நீ பக்கத்துல இருக்கணும்னா. நம்ம அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சின்னதா ஒரு போய் லீவ் கொடுத்துட்டாங்க.
2: ஓகே ஓகே.
4: வாடாப்பா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? அம்மா, கல்யாணம் அங்க கோவில்லையா?
2: இல்லப்பா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல.
4: சடங்கு, சம்பிரதாயம், கடவுள், இதெல்லாம் விட சட்டத்தை நம்புறீங்க?
2: சட்டம் ஜாதி மதம் பாக்கறது இல்ல, குளங்கோத்திரம் என்னன்னு கேக்கறது இல்ல, மேஜரா மைனரா அதை பத்தி மட்டும்தான் கவலை.

0: ஆமா, நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தெரியுமா? ஆமா, பேர் என்ன?
1: காயத்ரி.
0: ஆமா, கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்களா?
1: எனக்கு அம்மா அப்பா இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் திருவையாறுல இருக்காங்க. சித்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான், ஆனா உடம்பு முடியாதவங்க. எனக்கு பிரயாணம் ஒத்துக்காது. நீ சௌக்கியமா இரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட ஒரு நட வந்துட்டு போன்னு சொன்னாங்க.
0: இந்த வருமா, எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அவளை தான் கல்யாணம் செய்ய போறேன். நீ எங்கிட்ட வந்து சொன்னப்போ நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். பிள்ளைங்க பெத்தவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க இஷ்டப்படிதான் நடக்கணும்னு சொல்ற சராசரி இந்தியன் ஃபாதர் நான். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் யோசிக்கிறவன். இந்த வீட்டை கட்டுறதுக்கு பேங்க்ல நான் கடன் வாங்கியிருக்கேம்மா. அதை அடைக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் மட்டும் பத்தாது, இவனோட சம்பளமும் வேணும். அதனாலதான் நீ விரும்புற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா கல்யாணத்துக்கு நாங்க யாருமே வரமாட்டோம் சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுமா நானு. இன்னும் காபி டம்ளர எச்சில் படாம தூக்கி சாப்பிடறா பாத்துக்கியே. எனக்கு சுத்த பத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த காலத்து பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
2: இல்லப்பா, காயத்ரியும் உங்கள மாதிரி தான்.
0: என்னடா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள பொண்டாட்டிய புரிஞ்சிட்ட மாதிரி சர்டிபிகேட் தர்ற? நீ
1: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
0: இத பாரு, நல்லாருன்னு சும்மா வாழ்த்துறது ஆசீர்வாதம் இல்ல, அது ஒருத்தர் மேல நாம வச்சிருக்கிற பிரியத்துக்கு நாம குடுக்கற சர்டிபிகேட். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா நடந்துக, அப்புறம் ஆசீர்வாதம் தன்னால வந்து சேரும்.
3: என்னங்க இந்தாங்க காஃபி.
0: உன் பிள்ளைய மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு காஃபியை கொடு. இந்த வீட்டுல வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி கூட தரமாட்டாங்களோ உன் மருமகன் நினைக்க போறா.
3: ஒரு காஃபி தான் கொண்டு வந்தேன், யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க.
2: காஃபி என்னமா காஃபி, அது கிடைக்கட்டும். நீ கொஞ்சம் இப்படி வா. ஏமா, அப்பாதான் கோபத்துல இருக்காருனா, நீயாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா?
3: டேய் கண்ணா, எனக்குன்னு ஏதுடா தனி உலகம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்படி, பூஜை ரூமு, கொல்லப்புறத்துல இருக்கிற துளசி மாடம், நாள் கிழமைன்னா உங்க அப்பாவை நமஸ்காரம் பண்றது, இவ்வளவுதான். அப்பா சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாரு, நேரமாச்சுன்னா சத்தம் போடுவாருடா. நான் வர்றேன்.
2: காயத்ரி, ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணுங்க கண்ணு நிறைய கனவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் முகம் பூரா வெக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது எதுவுமே இல்லாம நீ இப்ப ஏன் டல்லா உட்காந்துருக்கேன்னு எனக்கு புரியல.
1: நந்து, உங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து.
2: காயத்ரி, என் மேரேஜ் லைஃப நான் அப்பா கிட்ட கூட சொல்லாம நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஈகோ அப்பாவுக்கு. அம்மா பாவம், அவங்களுக்கு துக்கம் சந்தோஷம் எதையுமே வெளிக்காட்டிக்கவே தெரியாது. சுபாவும் பாஸ்கரும் தான் உன் மேல பிரியமா இருக்காங்க இல்ல?
1: இப்போதைக்கு என்னோட குட்டி சந்தோஷம் அவங்க மட்டும்தான். நந்து, உனக்கே நல்லா தெரியும், நான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தவன். 8 வயசுல இருந்து ஃபாதர் தேவசகாயம், பைபிள், மெழுகுவத்தி, பிரேயர் பாட்டு இதான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். நான் மனுஷங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்குனவன் நந்து. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டணும்னு நான் அழுதுருக்கேன். எனக்கு டாக்டருக்கு படிச்ச புருஷன் வேணா, வக்கீலுக்கு படிச்ச புருஷன் வேணா, என் மனச படிக்க தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா போதும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீ கிடைச்ச, ஆனா என்னையே உங்க அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எனக்கு எல்லார் மேலயும் வெறுப்பா இருக்கு நந்து.
2: காயத்ரி, சாப்பிடுற சாப்பாட்டுல இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகு. அப்பதான் உன் உடம்புல சதை பிடிக்கும்னு சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க. மனுஷங்கள்லயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பிரிச்சு வைக்கிறது தப்பு காயத்ரி. உடம்பு பெருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டேன்னா மனசு சந்தோஷமா இருக்க, எல்லாரையும் நேசிக்கவும் பழகிக்கிட்டேன்னா. சரி, அதை விடு. எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்கணும்னு அடிக்கடி நீ சொல்லுவ இல்ல?
1: ஆமா.
2: இப்ப மணி என்ன?
1: 12.
2: பெட்ரூம்ல இத்தனை மணி நேரம் லைட் எரிஞ்சா கரண்ட் பில் என்ன ஆகும்? அணைக்கட்டுமா? ஐ மீன் லைட்.
0: ஜானகி, மணி 6 என்று காபி தராம என்ன பண்ற?
1: சாரி மாமா, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க.
0: ஆமா, ஒன்னையா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. ஜானகி என்ன படிக்கிட்டு இருக்கா?
1: அத்தை கொஞ்சம்

0: கிச்சன்ல வேலையா இருக்காங்க மாமா.
1: ஜானகி தான் என்ன பத்தி தெரியும். காபி கொண்டு வரும்போது
0: நியூஸ் பேப்பரும் கொண்டு வரணும். நீங்க பேப்பர் பாத்துட்டே தான் காபி சாப்பிடுவீங்க. இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் கொஞ்சம் லேட், அதான் காபியும் லேட் மாமா.
1: சரி சரி, அப்படி வச்சிட்டு போ.
0: அத்தை கொஞ்சம் அப்படி உட்காருங்க, அடுப்ப நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க இந்த பக்கம்.
2: நீ ஆபீஸ் போற பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
0: ஆபீஸ் போறவங்களுக்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் அடுப்பு பத்த வைக்க தெரியாதா என்ன? அரண்மனையில இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே, ஏதோ கொஞ்சம் சுமாரா சமைப்ப. உங்களுக்கு தெரியுமா, ஹாஸ்டல்ல எனக்கு வத்த குழம்பு எக்ஸ்பர்ட்னு பேரு. அத்த, ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும். வீட்ல இருக்கும் போது ஒரு முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவுல இறங்கிட்டா இன்னொரு முகம்.
2: நீ பாதிரியார் கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
0: கறி மீன் முட்டை கோழி.

0: ரெண்டு முகம் இருக்கும். வீட்ல இருக்கும் போது ஒரு முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவில் இறங்கிட்டா இன்னொரு முகம்.
1: நீ பாதிரியா இருக்கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
0: கறி மீன் முட்டை கோழி இறால் கருவாடு நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிடல, சாப்பிடணும்னு எனக்கு தோணல. தோணி இருந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ. ஆமா, உப்பு இவ்வளவு போடட்டுமா?
1: போடு போடு போடு. ஆமா, நீ எப்படி வேத்து மதத்தவங்க மத்தியில இருந்த? அவங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்குமே.
0: மனுஷால் முக்கியம் நினைச்சிட்டா மதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத. பைபிள் இயேசுநாதர் ஆடு மேய்ச்சதா சொல்லுது, மகாபாரதம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா சொல்லுது. ஆமா, கடுகடப்பா எங்க வச்சிருக்கீங்க?
1: ரெண்டாவது ஷெல்ஃப்ல. இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா பேசுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது வராது.
0: அத்த, அந்த காலம் இந்த காலம்ங்கறதெல்லாம் சும்மா அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படல, ரொம்ப ஜாக்கிரதையாவே வாழ்ந்து பழகிட்டீங்க.
2: காயத்ரி.
0: வந்துட்டேங்க. அத்த, நந்து கூப்பிடுறாரு, சாம்பார் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
1: நந்துவா? என்ன இது, புருஷன் பேர தலையில அடிச்ச மாதிரி சொல்ற? புருஷன் பேர சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி.
0: அத்த, கூப்பிடுறதுக்கு தானே பேர் வைக்கிறது, அடுப்ப கவனிங்க, பொங்கிட போது. பாஸ்கர்! என்ன பாஸ்கர் இது, எதை சாதிக்கிறதுக்காக இப்படி தலையிழா நிக்கிறீங்க?
2: என்ன நீ கிண்டலா? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: காஃபிய குடிச்சிட்டு அப்புறமா தலைகீழா நில்லுங்க.
2: குடுங்க குடுங்க. பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு.
0: இத நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: ஏன் நீ?
0: உங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டே காஃபில டிகாஷனை அதிகமா விட்டுட்டேன். அப்பவே நந்து சொன்னாரு நீங்க லைட் காஃபி தான் சாப்பிடுவீங்கன்னு. பால தீந்து போயிடுச்சு, சரி சமாளிச்சு எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். ப்ராமிஸா சொல்லுங்க, காஃபி நல்லா இருந்ததா?
2: அண்ணே, டேஸ்ட்ங்கிறது பொருள்ல மட்டுமல்ல, அத குடுக்கறவங்களோட மனசையும் பொறுத்து இருக்கு. சத்தியமா சொல்றேன், காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
0: சரி சரி. ஆமா, இதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆச்சே, ரெடி ஆகல?
2: என்னத்த பெருசா இன்டர்வியூ? மெதுவா போலாம்.
0: பாஸ்கர், ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், சோந்து போயிடக்கூடாது. இங்க பாருங்க, துர்கைக்கு விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை போற இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
2: அண்ணே, இது வரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இந்த வீட்டுல ஒருத்தரும் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னதில்ல. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடுறதா சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அம்மானு கூப்பிட்டு என்ன வயசானவள அக்கா பாக்குறீங்க? ஆஹா, சரி சரி, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு யமகண்ட வரத்துக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க, போங்க.
2: சரிங்க அண்ணி.
3: அண்ணி அண்ணி பிளீஸ் அண்ணி, இன்னைக்கு எங்க பாஸ் ஆபீஸ் விசிட் வராரு, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அண்ணி பிளீஸ். அம்மா, என் வாட்ச் எங்கம்மா?
0: சுபா சுபா, வெறும் வயிற்றோட போக கூடாதுடா, உனக்கு பிடிச்ச பிரெட் உப்புமா பண்ணிருக்கேன், ரெண்டு வாய் சாப்பிட்டு போடா பிளீஸ்.
1: ஐயோ, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஆபீஸ் கிளம்புறப்ப காலில வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி ஆடுறது. ஏய், இந்த வாட்ச் ஃப்ரிட்ஜ் மேலதானே இருந்துச்சு, பாத்து எடுக்க தெரியாதா?
0: விடுங்கத்த, அவ குழந்தை தானே?
1: குழந்தை, நல்ல குழந்தை, எரும மாட்டுக்கு ஆகுற மாதிரி வயசாகல. இவ வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நந்தா
3: பிறந்துட்டான். நிறுத்துமா நிறுத்து, காலம் காத்தாலும் உன் பிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆள விடு, வரே நீ. பாய்
0: சுபா. ரெண்டே நிமிஷம் இங்க பாரு, நானே ஊட்டி விடுறேன், நீ கை கூட அலம்ப வேணாம், வாங்க.
2: ஆமா அண்டி, அவ குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காய காமிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க.
0: என்ன பாஸ்கர் இது, அவ கூட எதுக்கு வம்பு இழுக்கறீங்க? டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. யமகண்ட வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்
3: போகும். நீ போகும்,
0: இன்னும்
3: கொஞ்சம் நீ வர, நீ பாய். அண்ணி, அப்புறம் இன்னில இருந்து உங்க பேரு எம்எல் இல்ல, ஏஎல்.
0: ஏஎல்லா? அப்படின்னா அரலூசா?
3: சீச்சி சீச்சி, அன்னலட்சுமி. பாய் அண்ணி.
0: பாய்
4: காயத்ரி. மணி 9 ஆகுது, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு பார்.
0: ஒரு நிமிஷம்ங்க, புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன். பொறுப்பில்லம்மா, வாங்க.
4: என்ன டிஃபன் சாப்பிடலையா?
0: டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டேங்க, ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.
4: என்னம்மா இது, காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்க?
0: என்னங்க பண்றது, இன்னைக்கு பாஸ்கருக்கு இன்டர்வியூ, சுபா ஆபீஸ்ல பாஸ் வராராம், எல்லாரும் ஒரே

0: நேரத்துல கிளம்பணும். பாவ அத்த ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணுவாங்க? நந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கணும்.
1: நந்தா.
2: என்னம்மா?
1: எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள்.
2: என்னம்மா இது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல கட்டிருக்கலாம். இல்ல,
1: நாலு நாளா பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
2: சரி குடு, ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு கட்டிடுறேன். கடைசி நாள் வேற, கூட்டம் வேற எக்கச்சக்கமா இருக்கும்.
3: நந்தா.
2: என்னப்பா?
3: இன்னும் இந்த மாசம் பென்ஷன் எனக்கு வரல, என் அக்கவுண்ட்ல கிடைத்தாயிருச்சான்னு போற வழியில பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிடு.
2: சரிப்பா, நான் பாத்துக்கறேன். காயத்ரி கிளம்பு, இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா வரிசையா வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். வா வா, டைம் ஆச்சு.
3: மறக்காம போன் பண்ணிடு.
2: சரிப்பா, சரி வரேனா.
0: ஏய் நந்து.
2: என்ன காயோ?
0: எப்ப வந்த நீ? இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் அலம்பி வச்சேன்.
2: ஃபாரின்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ்க்காக ஹோட்டல்ல டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டேன். ஒரே நெய்யும் மசாலா வாசனையும் தூக்கலா இருந்ததா? சே, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்ல. நம்ம வீட்டுல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது.
0: என்ன நீ, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? நானே வந்து எடுத்து வச்சிருப்பேன்.
2: இந்த நேரத்துல நீ மொட்டை மாடையில உட்காந்துகிட்டு பழைய சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்.
0: ஆமா நந்து, இப்படி மொட்டை மாடையில உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரேடியோல பழைய பாட்டுகள் கேக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த டிவி இருந்தாலும் ஹாஸ்டல்ல ரேடியோ கேட்டே பழகிட்டேனா, அதுல பாட்டு கேக்குறது இருக்கு பாரு, அது ஒரு தனி சுகம்தான். அதுலயும் பழைய பாட்டுகள்னா மயில் இறகாட்டமா மனச வருடி கொடுக்கற மெலோடி, ஆழமான வார்த்தைகள், வார்த்தைகளை அழுத்தாத வாத்தியங்கள், குரல்ல தேனை வச்சுக்கிட்டு பாடுற சிங்கர்ஸ், அது ஒரு அருமையான காம்பினேஷன் நந்து.
2: ஆமா காயத்ரி, எனக்கும் பழைய பாட்டுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிவில எப்பாவது பழைய பாட்டு போட்டா போய் உட்காந்து ரசிச்சு பாப்பேன். உடனே இந்த சுபா இருக்காள், என்னன்னா இது, இந்த பாட்டை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க போர் அடிக்குது போ அப்படின்னு சேனல மாத்திடுவா. ஆமா ஏன் காயத்ரி, எப்ப பார்த்தாலும் வீடு ஆபீஸ்னே இருக்கியே, இத தவிர இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லையா?
0: ஓ இருக்கே, நிறைய இருக்கு. ராத்திரி நேரத்துல இப்படி உட்காந்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கை வலிக்க என்றது பிடிக்கும். வட்டமா வந்து வாயடிக்கிற நிலாவோட சண்டை போடுறது பிடிக்கும். ஒன்னு ஒன்னு துரத்திட்டு போற மேகங்களை பார்த்து மெதுவா போங்க அடிபட்டுற போது அப்படின்னு அதட்டுறது பிடிக்கும். நல்ல சிநேகிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நட்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நந்து. பழகுறதுல ஆண் பொண்ணு அப்படின்னு வித்தியாசம் நான் பாக்குறதே கிடையாது.
2: அதத்தான் நம்ம கல்யாணத்திலேயே பாத்தேனே. என்ன தவிர என் சொந்தக்கார மனுஷங்கன்னு அங்க யாராவது இருந்தாங்களான்னு? அங்க இருந்த மனுஷங்க அத்தனை பேரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே?
0: ஆமா நந்து, நல்ல சிநேகிதம் ஒரு நல்ல நாவல படிச்ச திருப்தியை தரும்னு சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? என்னோட சேமிப்பெல்லாம் நல்ல நட்புகள் மட்டும் தான்பா.
2: எனக்குன்னு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதுமா. ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி, நான் பிறந்தப்ப அப்பா சுமாரான வேலையில தான் இருந்தாரு. எங்க குடும்பத்தை வறுமை பிடுங்கி தின்னுச்சு. ஒரே யூனிஃபார்ம தோச்சி தோச்சி தினமும் அதே ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போவேன். யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? கூச்சம். ஏன்னா என்னோட ஏழ்மை அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்ச பிறகுதான் எங்களால மூச்சு விடவே முடிஞ்சது. சின்ன வயசுல ஆசைகளை அடக்கி அடக்கி வச்சதுனாலயோ என்னவோ, ஒரு கட்டத்துல மனசுல தேக்கி வச்சிருந்த ஆசையெல்லாம் மூச்சு திணறி திணறி செத்தே போச்சு. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் மனசுல இருந்துச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் என் கையில நாலு காசு இருந்துச்சு. ஆனா மனசுல இருந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. அம்மா அப்பா தம்பி தங்கன்னு மத்தவங்களோட சந்தோஷமே எனக்கு திருப்தியா இருந்துச்சு. எப்பவாச்சும் எல்லா பத்திரிகையிலயும் இது நல்ல படம், அற்புதமான படம் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தா அந்த படத்துக்கு மட்டும் போவேன். இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
0: எனக்கும் அப்படிதான் நந்து. சின்ன வயசுலயே பெத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டுலதான் நான் வளர்ந்தேன். பாசம் இருந்த அளவுக்கு பாவம், அவங்க கிட்ட பணம் இல்ல. தெரிஞ்சவங்க மூலமா ஃபாதர் தேவசகாயத்தோட ஹோம்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். வாட் எ கிரேட் பர்சன். அவர் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லைஃப். அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஷாப்பிங்னு போகும்போது நான் மட்டும் ரூம்ல தனியா புக் படிச்சிட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். ரூம்மேட்ஸ் எல்லாம் நல்ல படம் வாடி போலான்னு ரொம்ப கம்பல் பண்ணா தியேட்டர் போவேன்.

0: என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கனவுல சினிமா ஹீரோஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் வரதா சொல்லுவாங்க. ஆனா என்னோட கனவுல மலையும் பெரிய புல்வெளியும் ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியுற மலையை பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன். இங்கி அங்கி ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
1: கரெக்ட்.
0: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சுவத்து மேல ஏறி நின்னுகிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருக்க கத்துன போல இருக்கு.
1: காயத்ரி, உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் மொத்தமா அனுபவிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா வருத்தப்படக்கூடாது காயு. இந்த நிமிஷமே நான் செத்துருலாமான்னு கூட தோணுது.
0: என்ன நந்தோது, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: ஏய் காயத்ரிமா, இந்த பாரு, நான் தான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல. பிளீஸ், இந்த பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்மா, அழாத. இந்த பாரு, அழக்கூடாது, சொன்ன கேளு. அங்க பாரு, இங்க பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, வானத்துல இருக்கு பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பாரு, எப்படி உன்னை வேடிக்கை பாக்குறாங்க பாரு.
0: ஏய், என்ன இங்க வேடிக்கை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அது எல்லாம் இப்படியா வேடிக்கை பாக்குறது? போங்க போங்க.
1: ஏய், அதான் சொல்லிட்டா இல்ல காயத்ரி, அப்புறம் என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. பத்தியா, எல்லாரும் போயிட்டாங்க காயத்ரி.
0: நந்து, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா?
1: சரி.
0: உங்களுக்கு என்ன, நீங்க ராஜா, உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன். நந்து,
1: காயத்ரி.
0: என்னடா
1: காயத்ரி?
0: என்னன்னு சொல்லுங்க.
1: உன்னை நிக்க வச்சு உன் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குமா?
0: ஐயோ, பொண்டாட்டி கால ஆம்பளை விழுந்தா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க.
1: காயு, அது ஏதோ ஒரு ஆம்பளை சொன்னதா இருக்கும். இப்போ நாம அம்மா கால விழறது இல்லையா?
0: சரியா போச்சு, நாம என்ன கட்சியா நடத்துறோம் கால விழுந்துட்டு இருக்கிறதுக்கு? மணி 11 ஆயிடுச்சு. இங்க பாருங்க நந்து, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்.
1: என்னது, நாளைக்கு ஆபீஸ் லீவா? நாளைக்கு என்ன விசேஷம் காயு?
0: விசேஷம் நாளைக்கு இல்ல, நாளானக்கு.
1: என்னது நாளானக்கா?
0: டியூப்லைட் நாளானக்கு மை டியர் நந்துவோட பர்த்டே. அதனால நாம நாளைக்கு ஹோமுக்கு போகணும், ஃபாதரை பாக்கணும், அப்புறம் உங்களுக்கு டிரஸ் எடுக்கணும். ஓகே
1: காயு, எதுக்குமா எனக்கு டிரஸ் எல்லாம்?
0: உங்க காசுல எல்லாம் ஒன்னும் வாங்கல, என் பணத்துலதான் வாங்க போறேன். நீங்களும் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. என்ன?
1: ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு நாம லேட்டா எழுந்துக்கலாம்.
0: என்ன, சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு.
1: என்னது சிரிக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் தூங்கறதுக்கு லேட் ஆகும், அத சொன்னேன்.

0: நந்து, என் லைஃப்ல 12 வருஷம் இந்த ஹோம்ல தான். எப்ப இங்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் என் கண்ணு முன்னாடி வளர்ந்தது. அதுங்களோட நான் மணி கணக்குல பேசிருக்கேன், குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிருக்கேன், பாத்துக்கோங்களேன். அதுங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சதோ புரியலையோ, ஆனாலும் அதுங்கள மணி கணக்குல போர் அடிச்சிருக்கேன்.
1: இதுங்களை பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது.
0: என்ன புரியுது?
1: எதுவுமே வளராம அப்படியே ஒன்ன மாதிரியே குட்ட குட்டையா நிக்குது.
0: மக்கு மக்கு, இதெல்லாம் போன்சாய் ட்ரீஸ். ஏய் நந்து, நந்து இங்க வந்து பாரு.
1: என்ன?
0: இந்த ரோஜா செடி நான் வச்சது. இங்க இருக்கிற எல்லாரும் இத எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? காயத்ரி ரோசன் தான் சொல்லுவாங்க.
1: சோ ஸ்வீட். ஏய் இருக்கிறேன், ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாத்துக்கிறேன். சோ நைஸ் பா, அப்படியே ஒன்ன மாதிரியே.
0: ஐயோ போதுமே நந்து. எனக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் இங்க பாத்தியா, இந்த மரத்தோட வேர் படுக்கையிலதான் நான் தலைய வச்சு படுத்துக்குவேன். ஒரே அழுகழுகையா வரும். நான் அழகத பாத்துட்டு மனசு கேட்காம இந்த மரம் தலை அசைச்சு செல்லன்னு ஒரு காத்த வீசும் பாரு. அது என் உடம்புல மோதும் போது மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும்.
2: குட் மார்னிங் ஆன்டி.
0: ஹாய் ஜெனி, குட் மார்னிங்.
2: இந்த அங்கிள் யாரு?
1: இந்த ஆன்டி யாரு?
2: என்னோட ஃப்ரெண்ட்.
1: நானும் அப்ப உன்னோட ஃப்ரெண்ட்.
2: ஹலோ ஃப்ரெண்ட்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்.
0: குட் மார்னிங் ஃபாதர்.
3: குட் மார்னிங் மாமா காயத்ரி, எப்படி இருக்க?
0: நல்லா இருக்கேன் ஃபாதர்.
1: வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம்
0: ஃபாதர். இவர்தான் நந்தகுமார்.
3: உன்னோட கணவர் மிஸ்டர் நந்தகுமார். உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா காயத்ரி.
1: ஃபாதர், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.

0: கர்த்தர் உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கட்டும். காயத்ரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன குழந்தையா இங்க வந்தா, இப்ப பெரிய மனுஷியா புடவை கட்டிக்கிட்டு கணவனோட வந்திருக்கா. காலை எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா மிஸ்டர் நந்தகுமார். காயத்ரி கிட்ட எனக்கு மதங்களை கடந்த அன்பு உண்டு. அதனாலதான் இங்க அவ கடைசி வரைக்கும் காயத்ரியாவே இருந்தா. அவ வேதாகமும் படிப்பா, விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லுவா, சத்தியிலே பிரேயரும் பண்ணுவா. தீபாவளி அன்னைக்கு புது டிரெஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. நந்தகுமார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
1: சொல்லுங்க ஃபாதர்.
0: காயத்ரி நல்லா பாடுவா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ராத்திரி மார்கழி மாத குளிர்ல கையில மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு அவ பாடுறப்போ ஒரு நிமிஷம் சீசச்சே மயங்கி போயிடுவாரு. சாரி, வெயில்ல உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போய் பேசலாம்.
1: ஓகே ஃபாதர்.
2: பீட்டர், நான் வந்துட்டேன்
0: ஃபாதர். அந்த மாதிரி
2: ஃபாதர்,
0: ரெண்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. காயத்ரிக்கு சுகர் கம்மியா.
3: ஓ ஃபாதர், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
0: நல்லவங்களை மறக்க முடியாதுமா, மறக்கவும் கூடாது.
3: ஃபாதர், நாளைக்கு நந்துவுக்கு பர்த்டே.
0: சந்தோஷமா.
3: அதனால நாளைக்கு நம்ம ஹோமோட லஞ்ச் செலவை நாங்க ஏத்துக்கலாம்னு இருக்கோம் ஃபாதர்.
0: குட் குட்.
3: நந்து, சினிமா ஆர்டிஸ்டும் அரசியல் தலைவர்களும் அவங்க பிறந்த நாளைக்கு இதே மாதிரி ஸ்வீட் ஐஸ்கிரீம்னு லஞ்ச் கொடுப்பாங்க. அதுக்காகவே தினமும் யாருக்காவது பர்த்டே வராதான்னு நாங்கெல்லாம் ஏங்குவோம் தெரியுமா.
0: காயத்ரி, பழசன் இன்னும் மறக்கல. நாளைக்கு லஞ்சில நீதாம்மா பிரேயர் பாடணும்.

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் காயத்ரி.
0: இன்று பிறந்த நாள் காணும் என் செல்ல அசடே, இன்று போல் இல்லாமல் இனியாவது புத்தியுடன் இருக்க உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன்.
1: ஏய் ஏய், என்னம்மா இது? உன்னை காதலிச்சதுனால, காதலிச்சதோட நிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன அசடுங்கறியா?
0: என்ன விட்டா எவ உன்னை காதலிச்சிருக்க போறா, கல்யாணம் பண்ணிருக்க போறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா?
1: என்ன?
0: புருஷன் புத்திசாலியா இருக்கிறத விட அசடா இருக்கிறதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி, சமத்தா எந்திரிச்சு பேஸ்ட் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு போங்க போங்க போங்க.
1: சரி சரி சரி, முதல்ல பர்த்டே கிஃப்ட் கொடு, அதெல்லாம் எதுவும் கிடையாதா?
0: கிஃப்டா? என்ன வேணும்?
1: என்ன கேட்டாலும் தருவியா?
0: ஓ எஸ்.
1: அப்போ பைசா செலவில்லாம, கலர் பேப்பர் சுத்தாம, மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஒன்னு இருக்கு, நீ நினைச்சா அதை எனக்கு தரலாம்.
0: அப்படி மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்ன இருக்கு? நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் முடியாது கண்ணா.
1: இத பாரு, இத பாரு, நான் பர்த்டே பாய், இன்னைக்கு நான் எது கேட்டாலும் நீ கொடுத்தே ஆகணும்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: குழந்தை கேக்குற எல்லாத்தையும் அம்மாவால குடுக்க முடியாதுப்பா. போ போ போ போ, சீக்கிரம் குளிச்சு புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஒண்ணு வேணாம், போ.
0: சரி சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு மட்டும் தர.
1: பாதாம் அல்வா கேட்டவனுக்கு பஞ்சு மிட்டாய் தரேங்கிற. சரி பரவாயில்ல, ஆறுதல் பரிசுனாலும் அதுவும் அட்டகாசமா தான் இருக்கும். சரி சரி, நான் ரெடி, நீ குடுக்கறதுக்கு ரெடியா?
0: என்ன சார், குளிச்சாச்சா?
1: ஆச்சாச்சு, இது பார் தலை வாரிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆமா, தலையில ஈரம் அப்படியே இருக்கு. என்னத்த தோட்டினீங்க, இங்க வாங்க.
1: இழுக்காத,
0: இவ்வளவு ஈரத்தோட தலைய வார வேண்டியது, அப்புறம் தலைவலி உயிர் போதுன்னு அணத்த வேண்டியது. உட்காருங்க. எப்படி
1: காயத்ரி? என்ன காயத்ரி, இது ஒரு குழந்தையட்டமா என்ன இப்படி கவனிக்கிற? நான் எந்த ஜென்மத்துல இந்த கடனை எல்லாம் நான் உனக்கு திருப்பி அடைக்க போறேனோ தெரியல.
0: என்ன நந்து இது, கடன் வட்டின்னு கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன கந்து வட்டி பிசினஸா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க உங்க புருஷன் மீச வச்ச குழந்தைங்க தான். சரி சரி, புது டிரெஸ் போட்டுக்கோங்க. சட்டையே இப்படி வெளியில விடுறீங்க, இன் பண்ணிக்கோங்க.
1: எனக்கு இன் பண்ணி பழக்கம் இல்ல காயோ.
0: இப்ப என்ன பழகிக்க வேண்டியதுதானே?
1: இங்க பாரு, நான் இன் பண்ணிக்கிட்டதும் ஏதோ ஒரு நாலஞ்சு வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு.
0: குறையற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் வயசாயிடல. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரம் வந்துங்கடா செல்லம்.
1: ஓகே ஓகே, நீயும் வா காயத்ரி.
0: இல்ல நந்து, மாமாவை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்ங்கறது வாழ்த்து இல்ல, சர்டிபிகேட். அத வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல நந்து.
1: ஹே, என்ன காயத்ரி, அப்பா பேசினத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன்.

0: பிளீஸ் நந்து, என்ன கம்பல் பண்ணாத, நீ போயிட்டு வா.
1: சரிம்மா.
0: என்ன இது சும்மா வாட்ச வாட்ச பாத்துட்டே சாப்பிடுற? இன்னும் கொஞ்சம் நெய் போடட்டுமா?
1: ஐயோ வேணாம் வேணாம் காயத்ரி, இது பாரு. ஐயோ ஓ காட், மணி 9 ஆயிடுச்சு.
0: ஏ வெளியில எங்கயாவது போகணுமா?
1: ஆமாமா ஆமா.
0: என்ன நந்து இப்படி பண்ற? நீ வீட்ல இருப்பேன்னு எவ்வளவு ப்ரோக்ராம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
1: சாரி காயத்ரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையில மேனேஜர் போன் பண்ணாரு, எம்டி ஃபாரின்ல இருந்து வர்றாரு, அவர் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணணும்னு. 9:20 ஃபிளைட் லேண்ட் ஆகுது, கஸ்டம்ஸ் செக்கிங் முடிஞ்சு வெளியில வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். கம்பெனி கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், அதுல அவரை ஏத்தி விட்டுட்டு 10:30 எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். நீ ரெடியா இருந்தேன்னா வந்ததும் நம்ம நேர ஹோமுக்கு போலாம். ஈவினிங் அஷ்டலட்சுமி கோவில், நைட் டின்னர் ஹோட்டல்ல. ஓகேவா?
0: சீக்கிரம் வந்துடும் நந்து, லேட் பண்ணிடாத. பாவம் குழந்தைங்க எல்லாம் பசியோட காத்துட்டு இருக்கும்.
1: கரெக்ட் டைத்துக்கு வந்துருவேன். வரல நான், நீங்க என்ன லேட் நந்துன்னு கூப்பிடு, வரட்டுமா? ஐயோ அம்மா,
0: என்ன நந்து இது? பாத்தியா கிளம்பும் போதே தடுக்குது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு.
1: அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போற வழியில பாத்துக்கிறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷத்துல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். நான் புறப்படுறேன் காயத்ரி, பாய்.
0: பாத்து.
1: ஓகே ஓகே.
2: ஹலோ சார், நான் பல்லாவரம் டிராபிக் கான்ஸ்டபிள் பேசுறேன் சார். ஹலோ. ஆமா சார், ஆமா, ஏர்போர்ட் பக்கத்துல தான் சார் ஸ்பாட்டு. சார் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது பைக் மேல வாட்டர் டேங்கர் லாரி மோதி இருக்கு சார். சார் ஆல் ஸ்பாட் டெத் சார். ஆமா சார், ஆமா, இப்பதான் டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இருக்கு சார், இருக்கு. பார்ட்டியோட பாக்கெட்ல ஐடென்டி கார்டு ஒன்னு இருக்கு. இந்த டிராக்டர் கம்பெனில வேலை பாக்குற ஒரு பொருள் இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார. இது சார் பேரு நந்தகுமார், கம்பெனி அட்ரஸ் தான் சார் இருக்கு. இதை பாத்துறேன் சார். சார் வீட்டு அட்ரஸ் எதுவும் இல்லைங்க சார். ஆம்புலன்ஸுக்கெல்லாம் சொல்லிருக்கோம் சார். ஓகே சார்.
0: அவசரம், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நம்பி தானே இங்க வந்து இப்படி பாதியிலேயே கைய உதறிட்டு ஓடிட்டியே. ஆசை ஆசையா விளையாடிட்டு இருந்த குழந்தை கையில இருந்து மம்மைய புடுங்கிட்டு போறாப்ல, உன்னு புடுங்கிட்டு போக அந்த கடவுளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நந்து என்ன ஏண்டா நீ பார்த்த? பஸ்ல சீசன் டிக்கெட் தொலைச்சிட்டு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம பாதி வழியில இறங்கி என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னப்ப நீ மட்டும் ஏன் உன்னோட ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போய் ஆபீஸ்ல என்ன ட்ராப் பண்ண? நான் உன்னை காதலிச்சிருக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? வெறுமே லைப்ரரி புக்கும் டிவி சீரியலும் வாழ்க்கையே போதும் நினைச்சிட்டு இருந்திருக்கணுமா? ஏதுக்குடா இந்த அவஸ்தை? ஏன் நந்து என்னால தாங்க முடியல.
3: அண்ணி அண்ணி அழாதீங்க. அண்ணி
0: வாங்க பாஸ்கர்.
3: நந்தா போய் 2 மாசம் ஆச்சு, இன்னும் நீங்க அழுதுகிட்டே இருந்தா எப்படி அண்ணி?
0: என்ன என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்கர்?
3: அண்ணி நீங்க மறுபடியும் ஆபீஸுக்கு போகணும். இப்படி வீட்லயே இருந்தா அண்ணனோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஆபீஸ்க்கு போனா எல்லாம் மறந்து போயிடுமா? ஆபீஸ் முடிஞ்சதும் திரும்பவும் நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும்.
3: புரியுது அண்ணி, புரியுது. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற கொஞ்ச நேரமாவது மத்தவங்களுக்காக நீங்க அழாம இருப்பீங்க இல்லையா? உங்க ஆபீஸ்க்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு. என்ன அண்ணி சரின்னு சொல்லுங்க.
0: சரி பாஸ்கர்.
4: காயத்ரி கேள்விப்பட்டம்மா, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள நித்திரையாயிட்ட நந்தாவோட ஆத்மா சாந்தி அடைய நீ பிரார்த்தனை பண்ண. காயத்ரி நீ நடந்தையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா?
0: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷன மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி இந்தாவும் புருஷனை கொடுத்தது.

0: சீக்கிரமாவே போயிடுறாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்து கல்யாணமான 6 மாசத்துக்குள்ளேயே புருஷனையும் இழந்து கடவுள் ரொம்ப
1: சாட்டிஸ்ஃபைடு. கடவுள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? எப்பவும் மத்தவங்களே சார்ந்திருக்க கூடாதுமா? தனிச்சு இருக்கிறதுலயும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட அன்பையும் நேசிப்பையும் நீ ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. அழக நேசிக்க கத்துக. அருவறுப்பே நேசிக்க பழகிக்க. வாழ்க்கை இனிமையாயிடுமா. நீ இங்க அடிக்கடி வா. இந்த குழந்தைங்களோட பேசு, விளையாடு, பிரேயர் பண்ணு. இங்க இருக்கிற மரம் செடிகளோட மறுபடியும் சிநேகத்தை கண்டினியூ பண்ணுமா.
0: ஓகே ஃபாதர், இப்பதான் என் மனசு ஒரு கோழி இறகு மாதிரி லேசா இருக்கு.
1: குட், டைம் ஆகுது, நீ புறப்படுமா. வீட்டுல உன்னை தேட போறாங்க.
0: ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் என்ன தேடின நந்துவே என்னை விட்டு போயாச்சு.
1: காயத்ரி, இப்பதானம்மா சொன்னேன்.
0: சாரி ஃபாதர், சாரி.
2: என்ன நீ ராத்திரி டிஃபன் சப்பாத்தியா?
0: ஆமா பாஸ்கர்.
2: அம்மா எங்க?
0: தலைய வலிக்குதுன்னு சொன்னாங்க, தைலம் தேய்ச்சு விட்டேனா, போய் படுத்துட்டாங்க.
2: நீங்க தனியா வேலை பாத்துட்டு இருக்கீங்க. சுபா எங்க போனா? அவ ஒத்தாச பண்ணலாம்ல.
0: அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் வைக்கா, வந்ததுல இருந்து சிஸ்டத்து முன்னாடிதான் உட்காந்துட்டு
2: இருக்கா. இந்த வீட்டுல எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் முக்கியம் ஆயிடுச்சு. இவங்களை கெடுத்ததே நீங்க தான் அண்ணி. நீங்க ஏன் நீ எங்களுக்கா இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க தானே அந்தந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க.
0: விடுங்க பாஸ்கர். ஆமா, நீங்க என்ன மேத் ஸ்டூடண்டா?
2: ஆமா, ஏன் கேக்குறீங்க?
0: இல்ல, சப்பாத்தினா யூஷுவலா வட்டமா தான் இருக்கணும். இப்படி சதுரோ முக்கோணோ ஸ்டார் மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, அதான் கேட்டேன்.
2: சாரி அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே சப்பாத்தி போட்டேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு முரளி தஞ்சாவூர்ல இருந்து வர்றான். ஆபீஸ் குவார்டர்ஸ்ல வீடு கிடைக்க 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்க போறான். மாடியில் இருக்கிற என் ரூம கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
0: ஓகே ஓகே, சப்பாத்தி போட்டு தரேன். சூடா 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஆறி போயிடும்.
2: சரி அண்ணி. முரளி, இவங்கதான் என் அண்ணி காயத்ரி. ஒரு கன்ஃபெக்ஷனரி கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறாங்க. அண்ணி, இது முரளி.
0: வணக்கம் சார்.
3: பாஸ்கர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். உங்களுக்கு கல்யாணம் எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. சாரி, நந்தாண்ணா கூட வர முடியல. அந்த சமயத்தில் பரோடாவில் இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரோட அதிகம் பேசுனதில்லை, பட் வெரி நைஸ் பர்சன்.
2: அண்ணி, முரளியும் நானும் காலேஜ் வரைக்கும் ஒன்னா தான் படித்தோம். ஸ்கூல் டேஸ்ல மாங்காய் அடிச்சு வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டது, சைக்கிள் கத்துக்கிறேன்னு கீழே விழுந்து முட்டியை உடைச்சிக்கிட்டது, அப்புறம் திருட்டுத்தனமா தம் அடிச்சு அப்பா கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கலாட்டா பண்ணிருக்கிறோம். தஞ்சாவூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான்.
0: சரி பாஸ்கர், அவரை உங்க ரூம் கழிச்சிட்டு போங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்.
2: வேண்டாம் அண்ணி, வர்ற வழியிலேயே ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டுட்டோம். ஏண்டா முரளி, என்னமோ பெருசா காவிரி கரையில பிறந்தவன், காவிரி தண்ணியை குடிச்சவன், அதுலயே நீச்சல் அடிச்சவன் பெருமை அடிச்சுக்குவியே. எங்க அண்ணியும் காவிரி கரை தான்.
3: எந்த ஊரு நீங்க?
0: திருவையாறு சார்.
3: ஆஹா, சங்கீத பூமி. அப்ப காவிரி தண்ணில மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்திலேயும் நனைஞ்சிருப்பீங்க. ஆமா, தியாகராஜ ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
0: எப்போ சின்ன வயசுல பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா கைய பிடிச்சிட்டு போய் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மொத்தமா பாடுறதையும் வாசிக்கிறதையும் ஆச்சரியமா உட்காந்து பார்த்த ஞாபகம். நான் திருவையாற விட்டு வந்து ரொம்ப வருஷங்களாச்சு. சரி சரி, ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.

0: நாலா பக்கமும் சுத்தி நின்னு நீ என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கே. நீ எங்க இருக்க நந்து? என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? நந்து, நீ கண்டிப்பா ஹோசூர் போய் தான் ஆகணுமா?
1: ஆமாண்டா செல்லம், அங்க பிளான்ட்ல லேபர் ப்ராப்ளமா, லாக் அவுட் பொசிஷன், ப்ரொடக்ஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பெரிய ஆர்டர், போன புதன்கிழமை நாங்க அனுப்பிச்சிருக்கணும். சீக்கிரம் அனுப்பு, இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கிளைண்ட் இமெயில் வேற அனுப்பிச்சிட்டான். உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும், யூனியன் லீடர் கிட்ட பேசணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், நின்று போன மிஷின் எல்லாத்தையும் மறுபடியும் ஓட வைக்கணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள அத்தனை டிராக்டரையும் நாங்க ஹார்பருக்கு அனுப்பிச்சாகணும்.
0: சரி, எப்ப திரும்பி வருவ?
1: வித்இன் 2 டேஸ் டக்கண்ணா, ஜஸ்ட் 2 டேஸ். ஐ வில் பீ பேக்.
0: ஓகே. ரெண்டு நாளா? 48 மணி நேரம், 2880 நிமிஷம். நீ எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் நந்து.
1: செல்லம், நான் சொல்றத கேளுடா, நான் தான் உனக்குள்ளயே இருக்கேன் இல்ல. என்ன நீ ஏன் வெளியில தேடுற? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு என்னையே நினைச்சுக்க, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன்.
0: நந்து, நீ சொன்ன மாதிரி நாள் பூரா நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நீ வேணும் நந்து, எனக்கு நீ மறுபடியும் வேணும். யாரு?
2: முரளி.
0: வாங்க.
2: சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.
0: அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க.
2: ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். எங்க ஒருத்தரையும் காணோம்?
0: அவங்க எல்லாம் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க.
2: ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா?
0: ஆமா, தலைவலி. காலையில ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தலைய சரியா தோட்டாம போயிட்டேன். நீர் கோத்துட்டு தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு.
2: ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதானே?
0: இல்லங்க, எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்ல.
2: பெயின் பாம் அப்ளை பண்ணலாமே?
0: அதுவும் தீந்துடுச்சு.
2: நீங்க படுத்துக்குங்க, இத வந்துடுறேன். இந்தாங்க.
0: ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு?
2: வாங்கினா என்னங்க, பக்கத்திலேயே 4 வீடு தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்கு. வெந்நீர் இருக்கா?
0: இல்ல, இனிமேதான் சுட வைக்கணும்.
2: வேண்டாம் வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, வெந்நீர்ல 2 டிராப் தைலத்தை விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். வெறும் வயிற்றோட படுக்காம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். காலையில எழுந்திருக்கும் போது தலைவலியே போயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட்.
0: தேங்க்யூ முரளி, குட் நைட். என்ன முரளி, திடீர்னு எங்க ஆபீஸ் பக்கம்?
2: மேல 4th ஃப்ளோருக்கு ஆபீஸ் வேலையா வந்தேன். இப்பதான் வேலை முடிஞ்சது. நாளைக்கு வந்தா போதும்னு எங்க ஆபீஸ்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை அடிக்கடி பார்க்க முடிஞ்சது. குவார்டர்ஸுக்கு போயிட்ட பிறகு எனக்கும் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா?
0: சொன்னாதானே தெரியும்.
2: அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரோலஜிஸ்ட் கிட்ட உங்க ப்ராப்ளத்தை சொன்னேன், சரி பண்ணிடலான்னாரு. சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், 4 மணிக்கு.
0: எதுக்கு முரளி டாக்டர் எல்லாம்?
2: நோ, தலைவலிய சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது நம்மள எந்த வேலையும் செய்ய விடாது, அப்படியே முடக்கி போட்டுடும். இந்தாங்க.
0: என்ன முரளி இது?
2: ஆடியோ சிடிஸ்ங்க. அன்னைக்கு உங்க ரூமுக்கு வந்தப்போ கர்நாடிக் சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் கனெக்ஷன் எல்லாம் பார்த்தேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆடியோ எக்ஸ்பிஷனுக்கு போயிருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன்.
0: தேங்க்ஸ் முரளி. நந்து போனதுக்கு அப்புறம் மியூசிக் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு.
2: எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா?
0: வீட்டுக்கு போனா நந்துவோட ஞாபகமாவே இருக்கும். பீச்சுக்கு போலான்னு நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்ப நீங்க வரீங்களா?
2: நிச்சயமா.

0: இங்க உட்காரலாமா? சென்னையில இருக்கிறவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சௌகரியம், இலவச சந்தோஷம்.
1: உப்பு காத்தும் உள்ளங்கால குறுக்குறுக்குற மணலும் சந்தோஷமா விளையாடுற குழந்தைங்க மாதிரி சத்தம் போடுற அலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இங்க வர்றவங்கல எத்தனை பேருக்கு இந்த அழக ரசிக்க தெரியுது. கடலுக்கு முதுக காட்டிக்கிட்டு உட்கார மனுஷங்களை கண்டால எரிச்சலா இருக்கு.
1: எனக்கு கூட அப்படிதான் முரளி. நிறைய

0: பேர் இந்த கடற்கரையை மியூசியூஸ் பண்றாங்களேன்னு கோவமா வருது.
1: இங்கே உட்கார்ந்து இருக்கிற லவ்வர்ஸ் வச்சு சொல்றீங்களா?
0: பின்ன என்ன முரளி, மத்தவங்க பாக்குறாங்கன்னு கூச்சமே இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுகிட்டு முணு முணுன்னு பேசிக்கிட்டு. ஏன் முரளி, இங்க வரவங்கல்ல எத்தனை பேர் காதல்ல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
1: இதுல சில பேர் தான் உண்மையா காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க, மத்தவங்க எல்லாம் சும்மா பொழுதுபோக்கு தான். ஆமா, நீங்களும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையா?
0: நானும் நந்துவும் பார்த்து பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்றதுக்கே 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்துல கோயில் புக் ஃபேர்னு ஒரு 4-5 முறை தான் நாங்க சேர்ந்து வெளியில போயிருப்போம். தினமும் ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கணும், என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு போன்ல கேக்கணும்லாம் எங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டதே இல்ல. காதலுக்கு இருக்கிற எந்த அடிப்படை சந்தோஷத்தையும் காதலிச்ச காலத்துல நாங்க அனுபவிச்சதே இல்ல. ஆனா கல்யாணமாகி அந்த 6 மாசத்துக்குள்ள நந்துவோட முழு வாழ்க்கை வாழ்ந்துட்ட திருப்தி இருக்கு. நந்து என்ன ஒரு மகாராணி மாதிரி வச்சிருந்தாரு. இப்படி திடுதப்புன்னு விட்டுட்டு போனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு.
1: முடிவு முடிவுன்னு சொல்றீங்களே, எது முடிவு? நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது?
0: எனது இன்னொரு கல்யாணமா?
1: மனசுக்கு பிடிக்கலன்னா விலைக்கு வைக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது. அதுக்கு விவாகரத்துன்னு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு.
0: மனசுக்கு பிடிக்கலன்னா உயிரோட இருக்கிறவங்களே விலைக்கு வச்சிடலாம். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலைக்கு போகாம பிடிவாதமா என் மனசோட ஒண்ணிட்டு இருக்கிற நந்துவை எப்படி என்னால உதற முடியும்? இன்னொரு தடவை தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டு மாமனார் மாமியார நமஸ்காரம் பண்ணிட்டு புருஷன் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா வாசலை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இவனும் நம்மளை விட்டு போயிடுவானுங்கிற பயத்துல அவனை இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு. முடியாது முரளி, என்னால முடியாது.
1: எதுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையில
0: வாழ்க்கைங்கிறது என்ன? நீல நீளமா பல்லும் உருண்டையா கண்ணும் வச்சிட்டு இருக்கிற பூச்சாண்டியா? நாம ஏன் அதுக்கு பயப்படணும்?
1: குட், பயப்படக்கூடாது, நேருக்கு நேரா சந்திக்கணும். ஆனா அதுக்கு ஒரு கம்பெனியன் வேண்டாமா?
0: முரளி, இங்க உடம்புக்கு துணையா இருக்கிறவங்க தான் அதிகம், மனசுக்கு ஆதரவா அனுசரணையா யாருமே இல்லங்க. எனக்கு அழுத்து போச்சு முரளி.
1: சோகம் மனுஷனை எவ்வளவு அசர வச்சுக்கிறது. 100 கிலோ வெயிட்ட கூட தூக்க ட்ரை பண்ற நாம 100 கிராம் சோகத்தை தாங்க முடியாம டப்புன்னு உறைஞ்சு போயிடுறோம்.
2: அம்மா, பூ வாங்கிக்கமா. மல்லி இருக்கு, முல்லை இருக்கு, கனகாம்பரம் இருக்கு, சாமந்தி இருக்கு, ரோஜா இருக்கு, பூ வாங்கிக்கமா.
0: வேண்டாமா
2: சார். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க சார். வாசனையா இருக்கும்.
0: ஏய், இங்க இருந்து போ, இல்லனா எல்லா பூவையும் பிச்சு எரிஞ்சிருவேன்.
2: இந்தாமா, பூ வேண்டானா போ. என்னமோ கண்ணகியாட்ட படம் காட்டுறிய, படம் ஜோடி போட்டுக்கிட்டு வர்ற. உண்மைய சொன்னா அப்படியே குதிக்கிற. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா?
0: பிளீஸ் முரளி, அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க.
1: நீ போமா. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க?
0: ஏன் முரளி, பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காதல் பண்றவங்களாதான் இருக்கணுமா? அவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்பே இருக்காதா? காதல தவிர அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இருக்காதா?
1: என்ன பண்றது, இங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது. அவ இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே காதல் பண்றவங்களா இருந்திருக்கலாம்.
0: நட்பை கேவலப்படுத்துறத என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பு மட்டும்தான். எல்லை கல்லு முள்வெளி எந்த பவுண்டரி லைன்ஸும் அதுக்கு இல்ல. நினைச்சப்ப சண்டை போட்டுக்கலாம், நினைச்சப்ப சேர்ந்துக்கலான்னு காதல்ல கூட இல்லாத சௌகரியம் நட்புல மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறாங்க, அதான் எனக்கு புரியல. அதான் ஏன் கேக்குறேன்.
1: அப்படியே பழகிட்டாங்க. அண்ணனும் தங்கையும் சிரிச்சு பேசினா கூட அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்க. என்ன பண்றது, இவங்களுக்கு நடுவுல தான் நாம நடக்க வேண்டியிருக்கு.
0: ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா முரளி?
1: ஒரு பையனோட முத கேர்ள் ஃப்ரெண்ட் அம்மாதான்.
0: சரி முரளி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாமா?
1: நான் வீட்டுல டிராப் பண்றேன்னு.
0: வேண்டாம் முரளி, நான் பஸ்லயே போயிடுறேன். அடையார் போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும், நான் கிளம்புறேன்.
3: என்ன நீ இவ்வளவு நேரம், மணி 9:30 ஆச்ச, இன்னும் காணுமே, என்ன ஆச்சுன்னு மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு.
0: ஒண்ணு இல்ல பாஸ்கர், தேனாம்பட்டையில ஒரு ஹோம் எக்ஸிபிஷன், நாளையோட கடைசி. நாளைக்கு போக முடியாது, ஃபாதர் போய் பாக்கணும். அதான் முரளிய போன் பண்ணி வர சொல்லிருந்தேன். ரெண்டு பேரும் தான் போனோம். நிறைய ஸ்டால் இருந்ததா, நேரம் போனதே தெரியல. வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கல.

0: ரெண்டு பஸ்ஸும் மாறி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. முரளி முதல்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
1: காயத்ரி.
0: என்ன மாமா?
1: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
0: சொல்லுங்க மாமா.
1: இல்ல, ஆபீஸ் முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம அந்த முரளியோட ஊர் சுத்திட்டு இப்படி லேட்டா வந்தா என்ன அர்த்தம்?
0: மாமா கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நாங்க ஒன்னும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரல.
1: யாரோ ஒருத்தனோட வெளியில போயிட்டு இப்படி ராத்திரி 9:30 வர்றதா நாகரிகமா? கல்யாணமான பொண்ணு ஒரு பையனோட சுத்தினாலே வாயமேல்ற மனுஷங்க இருக்கிற இந்த ஊர்ல கல்யாணமாகி புருஷன் இழந்துட்டு இன்னொருத்தனோட ஊர் சுத்துறது, உன்னை பார்க்கும்போது எப்படி எல்லாம் பேசுவானு உனக்கு தெரியாது? உங்க மருமகளை மவுண்ட் ரோட்ல பார்த்தேன், மாம்பழத்துல பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு அவமானமா இருக்குமா? பொண்ணுக்கு மானங்கிறதாமா ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்காக துணி கட்டுறோம்? பொண்ணுங்கிறவ மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு வாழ கத்துக்கணும். இந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் என் மக. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? நீ எடுக்கிற பேரு அவளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுமா, அழிச்சிடக்கூடாது.
2: ஏன்பா, அண்ணியும் முரளியும் சேர்ந்து போறத பார்த்து கவலைப்படுற உங்க மனுஷங்க கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள வெறும் நெத்தியும் விதவை கோலமா நின்னப்போ கவலைப்பட்டாங்களா? உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆதங்கப்படுறீங்களே, அண்ணியும் ஒரு பொண்ணு தாங்கறத நினைச்சு பாத்தீங்களா?
1: எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அடக்க ஒடுக்கமா இருக்கிறதுன்னா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான்.
0: என்ன ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் நினைச்சிட்டீங்களா? ஆம்பளையோட பேசுற பொண்ணுக்கெல்லாம் கற்பும் மானமும் போயிடும்னா இந்த உலகத்துல எந்த பொண்ணு கற்போட இருக்க முடியும்? தினமும் பஸ்ல, ஆபீஸ்ல, கடைத்தரவுல ஒவ்வொரு பொண்ணு ஆம்பளைங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்ல மாமா. பொண்ணு உறுதியா இருந்தானா அவளை அந்த கடவுள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதே பொண்ணு கெட்டு போகணும்னு நினைச்சிட்டா அவளை சுத்தி 1000 வேலி போட்டு எத்தனை காவல் வச்சாலும் தடுக்க முடியாது. என்னமோ இந்த வீட்டு மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. எனக்கும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டுல காப்பி பொடி வாங்குறது, சிலிண்டர் புக் பண்றது, கரண்ட் பில் கட்டுறது, துணி துவைக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செய்யறேன். இந்த வீட்டுல யாரு தும்முனாலும் தலைவலின்னு படுத்தாலும் நான் கவலைப்பட்டிருக்கேன். என்னை பத்தி யாருமே கவலைப்பட்டது இல்லையே. ஆனா முரளி கவலைப்பட்டாரு. நீங்களோ அத்தையோ என்னைக்காவது ஆதரவா அனுசரணையா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசிருப்பீங்களா? சுபாவோட கல்யாணத்துல எனக்கும் அக்கறை இருக்கு. இங்க பாருங்க, சுபா பேர்ல பாத்திர சீட்டும் நகை சீட்டும் போட்டு மாசம் மாசம் நான் பணம் கட்டிட்டு இருக்கேன்.
2: அண்ணி, இவங்களுக்காக நீங்க தேஞ்சது போறோம். முரளிய பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்க தேடுற அன்பும் ஆதரவும் அவனால மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, முரளி கிட்ட நான் பேசுறேன். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணி
0: பாஸ்கர். என்ன பாஸ்கர் இது? நீங்களுமா? ஆணும் பெண்ணும் பழகுனா அவங்க காதலிச்சுதான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா பைக்ல போனா கூட அவங்க ரெண்டு பேரும் படகு மறைவுல உட்காரத்துக்காக பீச்சுக்கு தான் போறாங்கன்னு பேசுறவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்ல பாஸ்கர். நான் முரளியோட பழகுறேன், உங்க அப்பா சொல்ற மாதிரி சேர்ந்து ஊர் சுத்துறேன். அதுக்காக முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன்தான் என் புருஷன்னு கழுத்துல தாலிய தொங்க விட்டுட்டு அலையணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் தாலி, நெட்டி, ஃபர்ஸ்ட் நைட், பால், பழம், வாந்தி, இடுப்பு வலி எல்லாமே உங்க அண்ணாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்கர். நந்து என்னைக்கு என்ன விட்டுட்டு போனாரு, அப்பவே எனக்கு இந்த வீட்டோட இருந்த சொந்தம் அறந்திருக்கணும். ஆனா நான் அறந்துட்டு ஓட விரும்பல. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த எனக்கு இவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. பாஸ்கர், நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணி.
0: ஆமா பாஸ்கர், என்னால இந்த வீட்டுக்கு கிட்ட பேர் வர வேணாம். இது ரத்தமும் சதையுமா என்னோட இருந்த நந்து நடமாடின இடம். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் பாக்கி இருக்கு, அதை அடைக்கணும்னு அடிக்கடி உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் பணம், ப்ரோவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க பேர்ல டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த கடன் எல்லாம் நீங்களே அடைச்சிடுங்க.
2: அண்ணி, எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க?
0: எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு, ஹாஸ்டல் தான். தானே சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கிட்டு காலையில பாத்ரூம் வாசல்ல கியூல நின்னுக்கிட்டு டிவி சீரியல், லைப்ரரி, புக்ஸ் பழைய வாழ்க்கை. புறப்பட்ட இடத்துக்கே நான் திரும்பி போறேன்.
3: அண்ணி, எங்களை விட்டு நீங்க போகணுமா?
0: ஹே சுபா, நான் என்ன வெளியூருக்கா போறேன், இதே ஊர்ல தானே இருக்க போறேன். ஒரு நல்ல நாள்னா போன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்குவோம். எங்கேயாவது எதிர எதிரில பாத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கேன்னு கேட்டுக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி சாப்பிடுவோம். பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம்.
3: அண்ணி, நாங்க உங்களை மிஸ் பண்றோம்.
0: அப்புறம் எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும் பாஸ்கர்.
2: என்ன அண்ணி?
0: நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. ஆனா நந்துவோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல.

0: எப்பவுமே நந்துதான் என்னோட புருஷன். பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான், அதுலதான் சந்தோஷமும் இருக்கு. குட் நைட்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூர்யகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5 மணி.
3: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 930 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே கேட்கலாம். சில பாடல்கள் இசையாக மட்டும் ஒலிப்பதில்லை, நம்முடன் பயணித்த காலங்களையும் அழைத்து வரும். அப்படி ஒரு பாடல் இதோ

பூக்களுக்கு மனம் இருப்பது இயற்கை, சில இசைகளுக்கு இனிமை இருப்பது அதிசயம். அப்படி நாம் கேட்கும் ஒவ்வொரு முறையும் புதியதாய் மலர்ந்து கொண்டே இருக்கும் அழகான ஒரு இசையை ரசிப்போம் வாருங்கள்.

வார்த்தைகள் சொல்ல தவறுவதை இசை மிக எளிதாக சொல்லிவிடும். மௌனத்தின் ஆழத்தையும் மனதின் மென்மையையும் சுமந்து வரும் ஒரு இனிய பாடல் இது.

இயற்கையின் அழகை இசையில் கலந்து கேட்பவரின் மனதில் இடம் பிடிக்கும் இனிய பாடல் இதுவாகத்தான் இருக்கும்.

சில நினைவுகள் கதவை தட்டுவதில்லை. அவை அமைதியாக மனதிற்குள் நுழைகின்றன. அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி சில பாடல்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாடலை கேட்போம்.

மனித வாழ்வின் பல உணர்வுகளை மென்மையான வரிகளில் சுமந்து வரும் இசை, காலம் மாறினாலும் அதன் தாக்கம் மட்டும் குறையாமல் இருக்கும் ஒரு காலத்தால் அழியாத பாடல் இதோ உங்களுக்காக.

மாலை அமைதிக்கு ஒரு இசை இருந்தால் அது இப்படி இருக்கக்கூடும். தென்றலின் சாரத்தை சேர்த்து கொண்டு உங்களை தேடி வருகிறது இந்த பாடல்.

காரணமே இல்லாமல் மனம் மகிழும் தருணங்களும் உண்டு. அந்த இனிய உணர்வை மீண்டும் ஒரு முறை நமக்குள் விதைக்க ஒரு அழகான பாடல்.

மலர்களின் அழகே கண்களுக்கு விருந்து, இசையின் அழகே மனதிற்கு விருந்து, இரண்டின் மென்மையையும் ஒன்றாக கலந்து காலத்தை வென்று நிற்கும் ஓர் இனிய பாடல் உங்களுக்காக.

கடலோர மாலையின் அமைதி, தென்றலின் மென்மையான தொடுதல், அலைகளின் முடிவில்லா பயணம், இவை அனைத்தையும் இசையாக மாற்றி நம் முன் நிற்கும் பாடல் இது. கேட்டு மகிழுங்கள்.

மனங்களுக்கு இடையே பார்வையோ உரையாடலோ தேவையில்லை, ஒரு இனிமையான இசையே போதும். அப்படி மனதிற்கு நெருக்கமான பாடல் இதோ நேயர்களுக்காக.

இயற்கை படைத்த இதயம், அதற்கு எத்தனை வாசல் இருந்தாலும் அத்தனை வாசலிலும் நுழையும் ஒரு இசை இந்த பாடல்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வை இந்திய இளைஞர்கள் உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரான்சில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். உலக அளவில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உலக பொருளாதார மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், போர்கள் மற்றும் நிலையற்ற புவிசார் அரசியல் தன்மைகளால் வளரும் நாடுகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடுகளுக்கிடையே பன்னாட்டு அளவில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அமைந்தகரை மற்றும் சென்னை விமான நிலையத்தில் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நாளை தொடங்கி வைக்கிறார். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் நடை மாதாந்திர பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது. ஆணி மாதத்திற்கான பூஜைகள் நாளை காலை 5 மணிக்கு தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை அஷ்டபந்தன கலச பூஜை நடைபெறும். வரும் 19ஆம் தேதி கோவில் நடை மூடப்படுகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மணி 3 நிமிடம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். பயனுள்ள தகவல்களோடு பாடல்களையும் கேட்க இணைந்திருங்கள் நேயர்களே.

6:08 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தான். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட தலைமையில மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர் கூட்டம் வர 17 காலை 11 மாவட்ட ஆட்சியரக மக்கள் குறைதீர் நாள் கூட்ட அரங்குல நடைபெற இருக்குதுங்க. இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளிடம் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதனால தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வழங்கி பயன்பெறலாம். மறந்துடாதீங்க, இந்த சிறப்பு குறைதீர் கூட்டம் வரும் 17 காலை 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆரவாரம்.

0: நினைஞ்சிருக்கோம். நேரம் 6:15. ஆரவாரம் அடுத்து தருவது.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
2: தலைவலி, தலைவலி வந்து பல வகையினால கூட வரும், பல காரணத்தினால கூட வரும். முக்கியமா நம்ம போன் டிவி அதிகமா பாக்குறதுனால வரக்கூடிய தலைவலி, வெளிச்சத்தினால வரக்கூடிய தலைவலி, வெயில் அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடிய தலைவலி, ஒரு நாளைக்கு என் உடம்புக்கு தேவையான தண்ணி சத்து கிடைக்கலாம் கூட அது தலைவலியா தான் நம்மளுக்கு காட்டும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர், நம்ம நினைச்ச வேலைகளை முடிக்க முடியாம நமக்கு வரக்கூடிய தலைவலி, வீட்டு வேலைகள், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால வரக்கூடிய தலைவலி. ஸோ இந்த மாதிரி தலைவலியை நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணங்கள் சொல்லி நம்ம பிரித்து பார்க்கலாம். தலைவலி, ஏகப்பட்ட தலைவலிகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த தலைவலியிலிருந்து நம்மளை நாமளை எப்படி மீட்டு கொண்டு வரலாம்? முக்கியமாக தலைவலிக்கு சில யோகா பயிற்சிகள் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதில் முதல் பயிற்சி வந்து என்னென்னா பத்மாசனம். பத்மாசனம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யார் இதை செய்யக்கூடாது அப்படின்னா மூட்டு வலி இருக்கவங்க மட்டும் பத்மாசனம் செய்ய வேண்டியம், மற்ற இள வயதினர் எல்லாருமே வந்து இந்த பத்மாசனத்தை செய்யலாம். ஸோ கிராஸ் லெக் போஸ், ஒரு காலை தூக்கி மேலே வச்சுட்டு இன்னொரு காலையும் எடுத்து மேலே வைக்காது. ஏன்னா யோகாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாமே இந்த பத்மாசனத்தை தெரியாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த பத்மாசனம் உட்காந்து தலை கழுத்து முதுகு பகுதியை நேராக வச்சு உங்களுடைய மணிக்கட்டு பகுதி ரெண்டும் முழங்கால் மேலே இருக்கணும். உங்களுடைய உள்ளங்கை ரெண்டும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சு கண்களை மூடி நம்மளோட சுவாசத்தை கவனிக்கிறது. நம்மளோட சுவாசம் எந்த அளவுக்கு ஆழ்ந்த சுவாசமாக மாற ஆரம்பிக்குதோ நம்மளுடைய தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு 5-7 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்து நிதானமாக செய்யுங்க. மூச்சை வெளியில் விடுறதுக்கு 10-12 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன், எத்தனை செகண்ட் நீங்கள் ப்ரீத் இன் பண்ணுறதுக்கும் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கும் நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு. அதை ஒரு ஆழ்ந்த சுவாசமாக நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த தலைவலி குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை பத்மாசனம் பொசிஷனில் உட்காந்து ஒரு 21 முறை செய்யும்போது நம்மளுடைய தலைவலி நிறையவே குறைய ஆரம்பிக்கும். என்ன ஒரு டென்ஷன் டைப் ஹெட்ஏக்குன்னு சொல்லுவாங்க, டென்ஷன்னால் வரதாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பார்த்து வரக்கூடிய தலைவலியாக இருந்தாலும் சரி, ஏதாவது டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வரக்கூடிய தலைவலிகள் எல்லாமே இந்த சிம்பிளான ஒரு ஆசனம் அண்ட் ஒரு மூச்சு பயிற்சி, நம்மளை நாமளே கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, இதை செய்யும்போது பெரும்பாலான தலைவலி வந்து குறையும். நிறைய பேருக்கு வந்து தலைவலி வராது, ஆனால் தலை பாரமாக இருக்கிற மாதிரி உணருவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பேபி போஸ்ன்னு சொல்லக்கூடிய சஷாங்காசனம் பண்ணலாம். 2 கால்களையும் அடித்து வச்சு வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்து 2 கைகளையும் நல்லா தலைக்கு முன்னாடி நீட்டி உங்களோட நெத்தியை வந்து தரையில் படுற மாதிரி வச்சுக்கலாம். 2 கால்களுக்கும் நடுவில் ஒரு அடி பக்கம் கேப்பு விட்டு கால் 2 மடித்து வச்சு ஒரு குழந்தை வந்து படுத்து விளையாடும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் படுத்திருக்கும் போது நம்மளுடைய மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகமாக செல்ல ஆரம்பிக்கும். அதனாலையும் பல டென்ஷன் வந்து குறையும். டென்ஷன் குறையும் போது தலைவலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைவலி இருக்கிறவங்க இந்த பத்மாசனம் உட்காந்து ஒரு 21 முறை ஆழ்ந்த சுவாசம் செய்கிறது, இந்த சஷாங்காசனம் சொல்லக்கூடிய பேபி போஸில் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே பெரும்பாலும் தலைவலியை குறைக்கும். நீங்கள் மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு தலைவலி குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் மாத்திரம் பக்கம் போகணுங்கிற அவசியம் இருக்காது. நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணம் என்னவாக இருக்கணும், டைமே இல்லை, எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, அதனால் மாத்திரை போட்டுக்கிறேன். மாத்திரைகள் முடியாத பட்சத்தில் எடுத்துக்கணுமே தவிர நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்காக மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு பயிற்சி, இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 5-7 நிமிஷம், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செஞ்சு பார்த்துருவோமே, இந்த 10 நிமிஷம் ஒரு பயிற்சி உங்களோட தலைவலியை குறைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாத்திரைக்கு அடிமையாகாமல் ஒரு வலி மாத்திரைகள் எடுக்கணுங்கிற தேவைகள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ தலைவலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தலைவலிக்கும் யோகா பயிற்சிகள் நிரந்தர தீர்வை நமக்கு கொடுக்கும். இந்த பயிற்சிகளை தினந்தோறும் நம்மளுடைய சுவாச பயிற்சிகள், நம்மளுடைய தியான பயிற்சிகள், நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த யோகா நித்திரை மாதிரியான பயிற்சிகள் ஒரு நாள்பட்ட தலைவலியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு மிக முக்கிய ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்கும். ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க தாங்க முடியாத ஒரு வழி அனுபவிக்கும் போது தேவைக்கு தகுந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு நீண்ட நாட்களுக்கு இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும்போது அவங்களுக்கும் தலைவலியினோட தீவிரம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தலைவலினால பாதிக்கப்பட்டிருக்கேன், தலைவலிக்கெல்லாம் யோகா பண்ணால் எப்படி சரியாக போகும்னு நீங்கள் கேட்காம செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட் அனுபவிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். யோகா வந்து ஒரு மிராக்களை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர்

ஆரவாரம் ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை நாடுனர்களுக்கு தான். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குங்க. அதாவது 20-க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் வந்து இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எப்போது நடக்குது அப்படின்னா, வர 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தான் நடக்க இருக்குது. இந்த முகாமில் நேரில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாம். யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, 12ஆம் வகுப்பு ஐடிஐ, இளநிலை, முதுநிலை, இப்படி எந்த படிப்புகள் படித்திருந்தாலும் எல்லா கல்வி தகுதி உடையவர்களும் இதில் கலந்துக்கலாம். 18 வயது முதல் 40 வயதிற்கு உட்பட்ட வேலை நாடுனர்கள், மாற்றுத்திறனாளிகள், சுய விவர குறிப்பு பயோடேட்டாவோட அனைத்து கல்வி சான்றிதழுடைய நகல், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இவற்றோடு நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்களே, இது ஆரவாரம்.

0: நேயர்களே, இனி தொடர்வது மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து நமது அலைவரிசைகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஃபர்மிங்காமில் நடைபெறும் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். மேலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: Forex trading? இப்பவா ஒரே ட்ரேட்ல 6

0: இதோ மாட்டிக்கிச்சு.
1: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
2: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ற தேவை இருக்கு. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணிருக்கோம். ஆனா பல இடங்கள்ல, பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல, மாவட்ட மருத்துவமனைகள்ல, தாலுகா மருத்துவமனைகள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள் சொல்லப்படுற உங்களோட தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்கள் தான் அதை கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தாவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தாவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார்.

0: மூலமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 14ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைக்கும்.

0: தொடங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல குடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
4: போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆவி பறக்கும் டீ கட, அவ வந்ததனால பூ கட.
1: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீ குடுக்க சொல்லு.

0: நேரம் 7:10. தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500 வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி கே ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்டப் பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை துறையில் புறவழிச்சாலை திட்டப் பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமபேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம் கற்றல் திறன் குறித்தும், நயநகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள்புரத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மைய திட்டப் பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபடக்கூடாது என்றும், 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக

0: மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை

0: செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திரமோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களின்

0: இடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக் கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்கவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கப்தான் ஹர்மன்பிரீத் கே லியே ஆர் ஹர்மன்பிரீத் கே லியே கேந்த் ஆப்ஷன் சே காஃபி ஜாதா பஹார் தி. பேர் கோ ஆகே கி தரஃப் நிகால் கர் உஸ் கேந்த் கோ கட் கர்னா சாத்தே தி, லேகின் கேந்த் ஓர் பல்லே கே பீச் மே கிஸி கிஸ்ம் கா கோயி சம்பர்க் நஹி ஆர் கேந்த் கோ வஹான் பர் விகெட் கீப்பர் நே ஆசானி கே சாத் அப்னே கப்ஜா மே கர் லியா. 30 ரன் 2 விகெட் கே நுக்சான் பர் ஹர்மன்பிரீத்.

0: கொசு வரத்துக்கு பெரும்பாலும் அதிக ஈரப்பதம் நம்ம அதுக்குதான் ஒரு கதவுக்கு ரெண்டு கதவா போட்டுருக்கோம். ஒண்ணு போயிடுச்சுனாவே அந்த கொசு வராம இருக்கிறதுக்கு நம்ம அதிக இல்ல அதிக ஈரப்பதம் நம்ம செட்ட சுத்தி தண்ணி இருக்கு. நாங்க ஒரு நாள்லயே சேல்ஸ் பண்ணிடுவோம். காலனூர்ல வந்து
1: நிகழ்ச்சியில பங்கேற்று விளக்கம் கொடுத்திருக்காங்க. அரியலூர் உடையார் பாளையம் சந்திரா அவங்க.
0: காரத்தூள் தனியா புளி வறுத்து தனியா அதை வச்சுக்கணும். பூண்டு நசுக்கிக்கணும். நசுக்கிக்கிட்டு நமக்கு என்ன ஆயில்னா நீங்க நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆயில் கொஞ்சம் கம்மியா ஊத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் ஊத்திட்டு பூண்டை வந்து வதக்கிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா காளான் போட்டு வதக்குங்க. காளான் போட்டு வதக்கினா நீர் கொப்பளிச்சு வருங்க. நீர் கொப்பளிச்சு வந்ததும் தனி மிளகாத்தூள் காளான் பொடியும் தனியா ஒண்ணு இருக்குது அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சுண்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சுழட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது மூடி போட்டு மூடி விட்டுட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நாள் வரைக்கும் அந்த ஊறுகாய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா உடம்புக்கு கெடுதலான பொருள் சேர்க்கல.
2: அதெல்லாம் போய் காய போட்டு எடுத்து வைக்கணும்.
0: அது பொடி பொடிக்கு தான் நம்ம இப்படி காய வச்சுங்கிறோம். பொடிக்கு நல்லா வெயில் இல்லைன்னா நம்ம ஒரு மூணு நாள் அதை அலசிட்டு சுத்தப்படுத்திட்டு சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணி காய வச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிடும். அது மேல ஒரு ஏதாவது ஒரு கொசு வளம் மாதிரி போட்டோம்னா தூசு தூசப்படாம இருக்கும். அதை அரைச்சு
2: வடிகட்டிங்க.
0: கவனமாக
2: இருக்கும்.
0: ஹோட்டல்ல கேட்டிருக்கேன். பால் காளான் தான் அதிகமா கேட்பாங்க. சிப்பி காளான் வந்து ரேட்டு பாப்பாங்க. இது வந்து சொல்லணும்னா பதக்கணும்னா கொஞ்சமா வருது. அதோட சத்து வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து அதை போய் தேடி கேட்பாங்க. எனக்கு இதை பண்ணி கொடுங்க எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் அப்படின்ட்டு அதை வாங்கறது யோசிப்பாங்க. அதனால பெரும்பாலும் பால் காளான் கேட்கறாங்க. சிப்பி காளான் வந்து ஹோட்டலோட நாங்க என்ன குடுக்கல, கேட்டுட்டு இருக்கிறது பால் காளான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வீட்டு உள்ள போய் சப்ளை பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்குங்க. ஓகே, அதுக்கே நமக்கு காளான்
2: பத்தாதுங்க. இன்னும் எவ்வளவு கிலோ கிடைச்சா உங்களுடைய மார்க்கெட்டையும் தர முடியும்?
0: ஒரு நாளைக்குங்களா சார்? ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெளியே சேல்ஸுக்கு 10 கிலோ கிடைச்சா ஓகே. அதெல்லாம மார்க்கெட்டிங் பண்ணனும். அதனால எனக்கு ஒரு 60-70 கிலோ வரணும் அப்படிங்கிற டாட்ல இருக்கு சார்.
2: அப்ப இன்னும் வந்து ஒரு 50 கிலோ கையில இருந்துச்சு மார்க்கெட்
0: பண்ணுங்க.
2: தேவை மார்க்கெட்ல இருக்கு.
0: அவளை தேவை மார்க்கெட்ல நாங்க தேடுறோம். கண்டிப்பா அது மார்க்கெட்டிங் கொடுத்தாலும் கொடுத்துருவோம். இல்ல மதிப்பு கூட்டு பொருள் ஆகினாலும் ஆக்கிடுவோம். நமக்கு எப்படியும் 50 கிலோ வந்தா கூட அதை சமாளிச்சிருவோம் அந்த அளவுக்கு.
2: என்னமா காளான் வளர்க்கறவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க?
0: வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டையும் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த பிசினஸ்ல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கும் நம்மளால முடியும், லேடிஸால முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலங்காலத்துல செய்ய முடியும். குறைஞ்ச நேரமாக இருக்கும், முதலீடும் அதிகமா தேவைப்படாது, அதனால லாபமும் இருக்கும்.

0: அதிகமா போனா அதுல ஈல்டு வராது.
1: கால ஒரு ஈல்டு எதுக்காகனா, நம்ம வந்து இப்ப உள்ள டோரை திறந்து போனோம்னா டெம்பரேச்சர் மாறும்ல, நாங்க தண்ணி அடிக்கிறதுதான் ஸ்பிரிங்க்லர் வச்சிருக்கோங்களா. காலைல ஒரு நட போவோம், மதியம் சப்போஸ் ஒரு நட டவுட்டா இருந்துச்சுன்னா போய் பார்ப்போம், கரண்ட் இல்லைனா போய் பார்ப்போம், ஈவினிங் ஒரு டைம் போய் ஈல்டு எடுப்போம், மூணு டைம் போவோம், நைட்டு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்னா உள்ள போய் பார்ப்போம்.
2: அப்ப கரண்ட் தொடர்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜென்ரேட்டர் போட்டிருக்கீங்களா?
1: ஜென்ரேட்டர்ல போடலைங்க சார். அப்ப கரண்ட் இல்லைன்னா மருந்து அடிக்கிற ப்ரேயர் வச்சிருக்கேன், அதனால தண்ணி அடிச்சுப்போம். சன் சாக்கில் அன்னைக்கு சடன் அன்னைக்கு தண்ணி அடிச்சு வச்சுப்போம்.
2: சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து குறைந்த முதலீடு அப்படின்றீங்க, இன்னைக்கு வந்து கிராமத்தில் வந்து இருக்கீங்க செய்யறீங்க, டவுன்ல போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இடம் வசதி இதெல்லாம் நிறைய தேவைப்படுமேம்மா?
1: சின்ன அறையிலே தான் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் நான், 18x10 தான் சார் ஆரம்பிச்சேன். ஒரு பெட்டுக்கு 50 ரூபாங்க சார், ஒரு பெட்டுக்கு செலவு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, 50 ரூபா தான் வரும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு, 50 ரூபா 55 ரூபா வரும்.
2: அதாவது அந்த பாலித்தீன் கவர்
1: வைக்கோல் ரப்பரு விதை, ஒரு பெட்டு குறைஞ்ச செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரூபா இன்னைய நடைமுறைக்கு. மூணு பெட்டு வரு, மூணு பெட்டு ஒரு இதில் கட்டி தூங்க விடுங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபா, 2 கிலோ வச்சுக்கோங்க, காளான் ஈல்டு 2 கிலோ எடுக்கிறோம், 1 கிலோ 200 ரூபானே வச்சுக்கோங்க, இப்போ 2 கிலோ 400 ரூபா வருது, அப்போ லாபமாக என்ன வரும்?
2: ஆனால் நான் 18 நாள் காத்திருக்கணும், ஸ்ப்ரிங்க்ளர் போடணும், கரண்ட் வேணும் இல்லாமா, அதெல்லாம் சேர்த்து
1: வாடகைக்கே ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்களேன், மீதி 100 ரூபா லாபம் தானே உங்களுக்கு, 1 கிலோவுக்கு 100 ரூபா லாபம் சார், அப்போ 2 கிலோ வருதுங்க சார், லாபம் தானே?
2: லாபம் தானே.
1: ம், ஒரு பெட்டுக்கு 200 ரூபா லாபம், மூணு பெட்டுன்னு வச்சுங்க 600 ரூபா, ஒரு ரோல்லே வந்து ஒரு 600 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது.
2: அம்மா, உங்கள்ட்ட யாரும் இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு சந்தேகம் கேட்கணும், காளான் உழவு பற்றி எதுவும் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா எந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லுங்க?
1: 82 48 17 57 36 82 48 17 57 36

வளர்ப்புல கவனிக்க வேண்டிய வழிமுறைகளை முறையா கையாண்டா குறைஞ்ச முதலீட்டுல அதிக லாபம் எடுக்க முடியும். மேலும் மதிப்பு கூட்டி பொடி, ஊறுகாய், பிஸ்கட் போன்ற பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதன் மூலம் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் முடியும்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று தன்னோட அனுபவ கருத்துக்களை எடுத்து கூறினாங்க அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தினக்குடி எஸ் சந்திரா அவங்க.

0: வேளாண் துறை.
1: வேளாண் சொந்தங்களே, மண்வளத்தை எப்படி பாதுகாக்கலாம்? மண்வளத்தை பாதுகாக்க அதிக கரிம அளவை மண்ணில் நிலைநிறுத்துதல் மிக அவசியம். பசுந்தால் உரம் பயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை 70% வரை வேர் முடிச்சுகளில் நிலைநிறுத்தி அதில் ஒரு பகுதியை நிலத்தில் சேர்க்குது. பசுந்தால் உரம் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ முதல் 45 கிலோ வரை தழைச்சத்தை மண்ணுக்கு அளிக்குது. இதனால் நிலம் வளமடையுது. பசுந்தால் உரப்பயிர் நிலத்தோட அமைப்பை சீராக்குது, மண்ணரிப்பை தடுப்பதோட வளமான மேல் மண்ணை பாதுகாக்குது, மண்ணின் கரிம பொருளை அதிகப்படுத்துவதோடு மண்ணின் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யுது. மண்ணின் கீழ்ப்பகுதியுள்ள சத்துக்களை மேல்மட்டத்திற்கு கொண்டு வந்து பயிருக்கு சத்து கிடைக்க வழி செய்யுது. பசுந்தால் உரப்பயிர்களை நிலத்தில் இடுவதால் விளை பொருட்களோட தரமும் அதிகரிக்குது. பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, மணிலா, அகத்தி, கொழிஞ்சி மற்றும் சித்தகத்தியில் தழை, மணி, சாம்பல் சத்துடன் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பசுந்தாள்களை மண்ணில் இட்ட பின் பயிரிடப்படும் பயிர்களோட விளைச்சல் வெகுவாக அதிகரிக்குது. அடுத்து விளைவிக்கும் பயிர்களுக்கான ரசாயன உர தேவையும் குறை.

செய்து பசுந்தாள் பயிர்களை நிலங்களில் விதைத்த 30 முதல் 45 நாட்களுக்குள் நிலத்தில் மடக்கி உழுதுறணும். அதாவது பசுந்தாள் பயிர்களோட பூக்கும் பருவத்துக்கு முன்பாக இதை மடக்கி உழணும். நெல் வயலில் நாற்று நடுவதற்கு 20 முதல் 25 நாட்களுக்கு முன்னரும், மற்ற நிலங்களில் விதைப்பதற்கு 30 முதல் 35 நாட்களுக்கு முன்னரும் பசுந்தாள்களை மண்ணில் இட்டு உழுதுவிட வேண்டும். பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பில் கோ1, கொளிஞ்சியில் MDU1, மணிலா அகத்தியில் கோ1 ஆகிய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. பசுந்தாள் உற்பத்திக்கு ஏக்கருக்கு சணப்பு என்றால் 10 கிலோ, தக்கை பூண்டு என்றால் 16 கிலோ, மணிலா அகத்தி என்றால் 15 கிலோ அல்லது கொளஞ்சிக்கு 8 கிலோவே போதுமானது. சணப்பின் மூலம் ஏக்கருக்கு சுமார் 7 டன் உயிர்ம பொருள்களும், 35 கிலோ தழைச்சத்தும், தக்கை பூண்டில் 10 டன் உரிம பொருட்களும் 60 கிலோ தழைச்சத்தும், மணிலா அகத்தியில் 10 டன் உரிம பொருள்களும் 50 கிலோ தழைச்சத்தும், கொளிஞ்சியில் 3 டன் உரிம பொருட்களும் 25 கிலோ தழைச்சத்தும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பசுந்தாள் உரமிடுவதால் அங்கக பொருட்கள் மண்ணில் அதிகமாக சேருது. ஆக மொத்தத்தில் 15 முதல் 20% பயிர் விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே விவசாய பெருமக்கள் பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்து மண் வளத்தையும் விளைச்சலையும் அதிகரிக்குமாறு திருச்சி மாவட்டம் முசிறி வேளாண்மை உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். தற்போது தீவன பயிர்களில் மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க சரியான இடைவெளியில் பாசனம் செய்ய வேண்டும். எனவே மூடாக்கு செய்வதன் மூலம் நீர் ஆவியாவதை தடுக்கலாம். ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் தழைச்சத்து மேலாண்மை செய்து மருதாம்பு வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும். வயல்களில் களை கட்டுப்பாடு மற்றும் இடை உழவு மேற்கொண்டு பயிர்களுக்கு ஊட்டச்சத்து சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சரியான நேரத்திலும் சரியான இடைவெளியிலும் அறுவடை செய்து மருதாம்பு வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த நிகழ்ச்சி 8:05 இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா குடியரசுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் பெல்லக்ரினி மற்றும் பிரதமர் ஃபிகோ ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அங்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். முன்னதாக பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து

உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மருத்துவம் முதல் யோகா வரை மனித குலத்திற்கான பங்களிப்பில் இந்தியா முக்கிய இடம் வகிப்பதாக கூறினார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீஸ் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லா கெரிலோஸ் இல்லத்தில் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணும் வகையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடப்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மரம் நடும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய அவர், பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பும் இயக்கம் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக அளவில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உலக பொருளாதார மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், போர்கள் மற்றும் நிலையற்ற புவிசார் அரசியல் தன்மைகளால் வளரும் நாடுகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடுகளுக்கிடையே பன்னாட்டு அளவில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக சிறுபான்மையின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியிருக்கிறார். தேசிய நாளிதழ் ஒன்றிற்கு இன்று அவர் அளித்துள்ள பேட்டியில், அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் மடிக்கணினி திட்டத்தின் கீழ் இலவச மடிக்கணினிகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதுபோன்ற எந்தவொரு திட்டத்தையும் அரசு அறிவிக்கவில்லை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்புக் குழு கூறியுள்ளது. INS ஷார்தா கப்பல் இலங்கையின் கொழும்பு நகரில் தமது பயணத்தை இன்று நிறைவு செய்தது. மகசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் பிராந்திய கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளின் கூட்டு அர்ப்பணிப்பை வலுப்படுத்தும் வகையில் தொழில்முறை பயிற்சி, விளையாட்டு சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போர்டுகள் மற்றும் நவீன ஆய்வகங்கள் படிப்படியாக கொண்டுவரப்படும் என்றார். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் 2028 ஆண்டு நடைபெறவுள்ள மாசிமக பெருவிழா தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், இந்நிகழ்ச்சிக்கு சுமார் 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதற்கான திட்டங்கள் குறித்து தற்போதே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அமைந்தகரை மற்றும் சென்னை விமான நிலையத்தில் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டில் மகளிர், விவசாயிகள், மாணாக்கர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலனளிக்கும் வகையில் மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தொடர்பாக தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டு 6 ரூபாய் 30 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி குராகோவை இன்று இரவு எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நிமிடம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்களே, இன்று நியூஸ் அண்ட் ஏர் செயலி வழியாக நாம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இந்த இரவு இசை நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 0431 246 102 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்கலாம். அல்லது 0431 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு தெரிவிக்கலாம். 80-90களில் வந்த உங்கள் மனம் தொட்ட பாடலை கேட்கும் நேரம் இது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

0: காதல் கோட்டை படத்தில் ஸ்வர்ணலதா பாடிய ஒரு சூப்பரான பாடலை கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்கலாம். அதற்கான எண் 4-3-1-246-102-1. அறிமுக நேயர்கள், 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இப்போ நம்மோடு இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் சார்.
0: லால்குடி வட்டம்,
1: தென்னியம். லால் தென்னியம் தனபால் மல்லிகா.
0: தனபால் மல்லிகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: ரிச்சா மாமாவில இருந்து ஒத்திப்போ ஒத்திப்போ ஓரப்போ ஒத்திப்போ, அந்த பாட்டு வேணுங்க.
0: என்ன காரணம்? இந்த இரவு பொழுதுல எல்லாருமே காதல் பாடல்களை கேட்பாங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடிப்பதற்கான காரணம்?
1: அது எம்ஜிஆர் வசனம் வருங்க, அதனால அது ரொம்ப பிடிக்குங்க.
0: அப்படி சொல்லுங்க. அதுல இடையில எம்ஜிஆர் வசனம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால இந்த பாட்டை கேட்க போறீங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: ரொம்ப நன்றிங்க, கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: உங்களோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். உங்கள் விருப்ப பாடல் இதோ.

0: 8:17. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸின் நியூஸ் அண்ட் ஆர் செயலி வழியாக நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கிறோம். இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: சார்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் பாடுறது லோகேஷ் பேசுறேன் சார்.
0: லோகேஷ், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நீங்க
0: எங்க இருக்கீங்க?
1: இல்ல, நாங்க பாரதிபுரத்துல இருக்கோம், திருச்சி மாவட்டம்.
0: பாரதிபுரம், அவங்க கட்டி, நீங்க உங்க மகளை கட்டி கொடுத்த ஊரு?
1: அது ஊட்டி சார்.
0: ஊட்டியா? நிஜமாவே தூரம் தான். சரி சரி சரி.
1: பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு, பொண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை, பையனுக்கு ரெண்டு பொண்ணு, பையனோட தான் இருக்கேன்.
0: சரி சரி சரி. இப்போ உங்க பொண்ணு நினைச்சு இந்த பாட்டை கேக்குறீங்க?
1: ஆமா.
0: அருமைமா அருமைமா, ஊட்டி வரை உறவு
1: மாதிரி. நன்றி
0: நன்றிமா நன்றிமா. ஊட்டி வரை உறவு தொடரட்டும்.
1: சரி.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். அவருடைய விருப்ப பாடல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து வெள்ளிங்கிரி பேசுறேங்க ஐயா.
0: வெள்ளிங்கிரி ஐயா, சொல்லுங்க, கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு?
1: கோயம்புத்தூர் நல்லா இருக்குங்க. இப்ப வெயில் கம்மியாயிருச்சுங்க. சாயங்காலம் கூட மழை வர்ற மாதிரி நல்லா இருட்டிட்டு வந்தீங்க, ஆனா மழை அப்படியே போயிடுச்சு. ஆனா பக்கத்துல அவனாசி புளி மட்டி நல்ல மழைன்னு தகவல் வந்தீங்க. நல்லா விளையங்களா மங்கள்லாம்.
0: பரவாயில்லைங்க. சரிங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு பாரதிராஜன் நினைவாக புதிய வார்கோல் படத்துல இருந்தீங்க, இதையும் போகுது அந்த பாடு கொடுங்க. இந்த அருமையான இறைவேளை இரவு வணக்கம்.
0: அப்படியே அந்த ஜென்சி அம்மாவோட குரல்ல நம்ம இதையும் அப்படியே உருகி போயிடும்ல இந்த பாட்டை கேட்கும் போது.
1: கண்டிப்பாங்க, அருமையா பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அவ்வளவு நல்லா இருக்குங்க, நீங்க பாடியிருப்பாங்க.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த வரக்கூடிய நேயர்கள்ட்ட பேசுவோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க சார்.
0: ஐயா வணக்கம். தங்களுடைய பெயர்?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், அருமை அருமை அருமை.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: ரொம்ப பத்தனால
1: நிகழ்ச்சிக்கு வர முடியல.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார், அதனாலதான் சரி இன்னைக்கு போய் நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். அது என்னமோ திருச்சியில வந்து இரவு இசை இனிமை, அது எதுல ஒரு பாட்டு கேட்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது.
2: அது எப்படி? அது பத்து நாளா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரதா முடியல, கேட்டீங்களா?
1: வர முடியலங்க, கேட்டேங்க சார், கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ட்ரை பண்ண முடியலைங்க.
2: சரிங்க சரிங்க.
1: இன்னைக்கு சூரியகாந்த் நிகழ்ச்சியும் கூட கேட்கல, என்னோட நண்பர்கிட்ட சொன்னா அவரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பாரு.
2: அற்புதம்ங்க,
0: நல்லது நல்லது.
1: அந்த சூரியகாந்த் நிகழ்ச்சி நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேங்க.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமாங்க சார்.
0: என்ன பாடல் வேண்டும் ஐயா?
1: கொம்பேரி மூக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம்.
0: அப்படிங்களா? ஆஹா,
1: ஆமாங்க சார்.
0: இரவு பொழுதுல அருமையான பாடல். ரைட், சந்தோஷம் ஐயா, நீங்க கேட்ட பாடல வழங்கிடுங்க.
1: நன்றி சார்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த கட்ட நேயர்களை சந்திப்போம்.
1: அடுத்த கட்ட
0: வணக்கம்.
1: நேயர்கள்னா நிறைய பேர் இருக்காங்களா? இப்போ ஒரே நேயர் தான் இருக்கிறாங்க.
0: வரிசையாக வந்துகிட்டே
1: இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாமா?
0: ஹலோ,
1: அப்படி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருப்பூர் வந்து இப்ப மதுரை போயிருக்கோம். இப்படி மாவட்டம் தோறும் ஒரு நேரா
2: நான் நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேக்குறேன் சார்.
1: அதான் இன்னைக்கு நிகழ்ச்சியே நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல.

0: மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா நம்மளுடைய மெயின்ல வந்து இன்னைக்கு கிரிக்கெட் அறையிலே போயிட்டு இருக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமா ஆமா ஆமா. சரிங்க,
2: என்ன பாடல்மா?
1: தள்ளுக்குள் ஈரம் படத்துல மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடிய சிறு பொன்மணி.
2: ஆஹா, அருமையான பாடல், கண்டிப்பா கேட்டுடலாமா. இணைப்புல வந்ததுக்கு மிக்க நன்றி.
1: வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நேயர்கள் தொடர்ந்து நிறைய அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க, அதன் சார்ந்து வழங்கிட்டு இருக்கோம். ரொம்ப இனிய தருணத்தில் இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயரை சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். தஞ்சாவூர் மகனும் சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார்.
2: குருமூர்த்தி,
3: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நீண்ட நாள் நல்லா இருக்கேன் சார். நான் நீண்ட நாள் நேயர் சார்.
2: அப்படிங்களா?
3: ஆமா சார், ஒரு 10 வருஷம் மேல இருக்கும் சார் நான் எல்லாம் பேசி.
2: ஆஹா, உங்க குரல்லே அருமையா தெரியுது, ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
3: நிகழ்ச்சி இந்த தெரிய அது தொழில் மாறின பிறகு நம்ம ரேடியோ கேட்கறது கொஞ்சம் மாறி தடி நெஞ்சுட்டு இருந்தாங்க சார் நாங்க எல்லாம்.
2: அப்படிங்களா? உங்களுடைய இணைப்புனாலதான் இந்த இரவு இசைப்பொழுது கூடவே இனிமையாக மாறிடுது.
3: இந்த நிகழ்ச்சி காலையில மாசம் தலைப்பு நிறைய நிகழ்ச்சிகள் சார்.
2: அப்படிங்களா?
3: நிகழ்ச்சி விடாம கேட்டேன் சார். காலையில 6 மணி போட்டேன், நைட்டு 1 மணி, 11 மணி வரைக்கும் கேட்பேன் சார்.
2: அப்படிங்களா? நன்றி, உங்க ஆதரவு எப்பொழுதுமே வானொலிக்கு இருக்கணும்.
3: சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார்.
2: பாட்டு என்ன பாட்டு வேணும் சார்?
3: எனக்கு வந்து இளமை கோலங்கள் என்ற படத்துல இருந்து வச்ச பார்வதி மாறாதடி அந்த பாடல் ஒளிபரப்பு. ரெண்டு பேர் மட்டும் சொல்றேன் சார், நண்பர்கள் பெயரு.
2: சரிங்க சார்.
3: சிவகுமாருக்கு, சங்கருக்கு இந்த பாடல் சார்.
2: சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம். போட்டுலாம்

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து வருக? வணக்கம். ஹலோ.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: இது ரஜினி படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்க, உங்க பேரை சொல்லுங்க மறுபடியும்.
1: என் பேர் சங்கர் சார், இந்த தஞ்சாவூர் மானம் சேலஞ்சு பேசுறேன் உங்களுக்கு.
0: தஞ்சாவூர் சங்கர், உங்களுக்காக மிஸ்டர் பரத்ல இருந்து பாடல்.
1: ஓகே சார், தேங்க்ஸ் சார்.
0: நன்றிங்கய்யா உங்களுடைய விருப்பம்.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: நேயர்களே, இதே போல நீங்களும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்க 4431-246-1021 அப்படிங்கிற எண்ணம் தொட்டு வரலாம். அல்லது 4431-240-1021 அப்படிங்கிற இந்த எண்ணம் தொட்டு வரலாம்.
2: என்னம்மா கண்ணு

இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிடலாம். நிறைவாக நம்ம கொடுக்க இருக்கும் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தம்பிக்கு எந்த ஒரு படத்துலேருந்து பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதுங்கள். மின்னஞ்சல் அனுப்ப airtrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இணைந்திருக்கிறோம். தொடர்வது News@9.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron hold delegation level talks at historic Villa Carolus at Nice. Focus on expanding special global strategic partnership between two countries across key sectors. Both leaders jointly inaugurate Bharat Innovates event at Palada Expositions. India's space economy is to grow from $9 billion to $45 billion in the next decade. In Maharashtra, 8 pilgrims die as vehicle falls in

இனிமையான இரவு பொழுதில் இனிக்கும் பாடல்களின் அணிவகுப்பாய் இது இனிய ராகம். இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.

0: பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இன்று இரவு 10 உங்களுடைய விருப்ப பாடல் காலம் என்ற விருப்ப பாடல்கள் அணிவகுக்கும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி இருக்கு. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு அனுப்புங்க. தட்டச்சு செஞ்சும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனியராகும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

9:41 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். இனியராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று 10:00 ஞாபகம் வருது. உங்களுடைய காலம் வென்ற விருப்ப பாடல் நம்ம வானொலியில உலா வரும். இன்னைக்கு நியூஸ் ஆனர் செயலி வழியாக நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்ப 9:36, 9:38, 5:46, 102 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம்,

உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்கள் தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். 9385464102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்புங்க. இணைந்திருக்கிறோம் இனிய ராகம் நிகழ்ச்சியில்.

நியூஸ் ஆனர் செயலி வழியாக நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சியில் ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் JS ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு நிகழ்ச்சியை கேட்கலாம். நியூஸ் ஆனர் செயலியில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆனர் செயலி வழியாக ஞாபக பருதே நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இதில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய காலம் வென்ற விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது இனிய ராகம்.

கேட்டு ரசித்தோம் இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நேயர்களே, நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அடுத்து ரவிவாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் JS ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நமது FM ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. இன்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10 மணி.

முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா ஹெர்ட்ஸில் நாளை காலை 5:45 வரை, சென்னை விவித் பாரதி